நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்.
0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். பரதம் மரபும் மகிமையும் எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லட்சுமணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குவர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நிலவு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம் நடைமேடைகளும் பயன்பாடும் ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00

உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். 8:30 திரை காணம், 9 மணிக்கு அரங்கிசை. சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின் இசை. தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 2:15 திரை காணும். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் ஜி பாமா அவர்கள், மாணவர் அதித்தி சுரானா. 2:55 வானிலை. 5:30 திரை காணும். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பு ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரை காணும். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி அனுராதா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பகுதி. வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களின் உரை இடம்பெறும். 8:05 8:30 திரை காணும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 செய்திச்சுடர். 9:30 இசை பேருரை. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரை காணும். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா 2026 உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10 மணிக்கு ரெயின்போ ரீவேஞ்ச். பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 6:10 தேன் இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவரி, 8:30 திரை காணும். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும். 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம், ஸ்ரீஜி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் உரை ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். 12 மணிக்கு திரை காணும். 12:40 மெல்லிசை. 1:10 இசைமலர், வி கீதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணும். 3 மணிக்கு மதுரம் மதுரம் இசமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிகிரமா. 5 மணிக்கு அரங்கிசை, ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு. கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் த ராயல் கேம், செலிபிரிட்டி இன்டர்நேஷனல் செஸ் டே, உரை வழங்குபவர் எஸ் சமந்தா, லூனார் லெகசி, பி மோகனப்பிரியா வழங்கும் உரை, சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைப்டோகிராஃபி, உரை வழங்கியவர் கே ஐஸ்வர்யா. 7:45 திரைப்பட பாடல், 8 மணிக்கு சன்சத் சமீக்ஷா டெல்லி அஞ்சல், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில். 7:50

செய்தி கதம்பம் 8:15 திரைக்கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்புநில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 மணிக்கும் 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் காலை 6:10 6 நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில் குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்ல அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன்

0: உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 2,40,000 மைல்கள். பூமியின் கால கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக் கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியில் முதலில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடி உள்ள பாடல்.

நேரம் 6:25:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி காயில் யார் ஷேக் முகமது பாடி உள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 4ஆம் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம், சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவ

0: மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். வேளாண் ஆலோசனைகள் சில. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 300 கிராம் காப்பர் ஹைட்ராக்சைடு என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஓர் ஏக்கரில் 40 கிராம் தயாமி தாக்ஷம் அல்லது 400 மில்லி அசாடிராக்டின் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் ஓர் ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
0: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% என்ற அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி, 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் 1 லிட்டருக்கு 2 மில்லி ஃப்ரன்ஃபாஸ் என்ற அளவில் நீரில் கலந்து தெளிக்குமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்கள்

பூச்சிகளே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான்.
0: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற

அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில

0: மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான் இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்போ சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். நான் அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சம

0: பலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: சூழல் அறிவோம் பகுதியில் இன்று கிரீன் அனகொண்டா பற்றி தெரிந்து கொள்வோம். தென்னமெரிக்காவின் மழைக்காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் பரவலாக வாழும் கிரீன் அனகொண்டா என அழைக்கப்படும் இனம் உலகின் மிகப்பெரிய எடையுடைய பாம்பு என விலங்கியல் துறைகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்திய நீர்நில ஆய்வுகள் தெரிவித்ததாவது, இந்த பாம்பு பெரும்பாலும் நதிகள், சதுப்பு பகுதிகள் மற்றும் வெப்பமண்டல குளங்களில் வாழ்கிறது. அதிகமான நீர்பரப்பு கொண்ட பகுதிகளில் வேட்டையாடும் திறன் உயர்வாக இருப்பதால் இதன் வாழ்க்கை முறையும் பிற பாம்புகளில் இருந்து வேறுபடுகிறது. கிரீன் அனகொண்டாவின் உடலமைப்பு மிக வலுவானது. தசைநார் நிறைந்த நீளமான உடல் மற்றும் கூர்மையான நுகர்வு திறன் காரணமாக இந்த இனம் நதிக்கரையில் வாழும் பல உயிரினங்களையும் எளிதில் வேட்டையாடுகிறது. இதன் உணவு பட்டியலில் காட்டு பன்றிகள், கவிபாரா, மான், தவளை மற்றும் சில சமயங்களில் சிறிய முதலைகளும் அடங்குகின்றன. இவற்றின் வேட்டையாடும் முறை மிகவும் திறமையானது. நீரில் அமைதியாக மறைந்திருக்கும் அனகொண்டா திடீரென எழுந்து இரையை மடக்கி பிடிக்கும். இந்த இடத்தின் குழைத்துக் கொள்ளும் திறன் மிகவும் வலிமையானதாகும். இதன் அழுத்தத்திலிருந்து பெரும்பாலான இரைகளும் வெளியேற முடியாது. இனப்பெருக்கத்தில் கிரீன் அனகொண்டா சுவாரஸ்யமான பதிவுகளை கொண்டுள்ளது. பெண் அனகொண்டாக்கள் பெரும்பாலும் ஆண்களை விட பெரியவை. சில சமயங்களில் பெருக்க குழு எனப்படும் முறையில் பல ஆண்கள் ஒரு பெண்ணை சுற்றி அமைவது பதிவாகியுள்ளது. பெண் அனகொண்டாக்கள் பெரும்பாலும் 20 முதல் 40 குட்டிகளை உருவாக்கும் திறன் கொண்டது என்பது விஞ்ஞான அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இனமும் பல சூழல் மாற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அமேசான் காட்டின் அழிவு, நீர்நில மாசுபாடு ஆகியவை இந்த இனத்தின் எண்ணிக்கையை மெல்ல குறைத்து வருவதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் பரிந்துரைப்பதாவது, நீர்நில மாசு குறைத்த

0: மற்றும் சட்டவிரோத விலங்கு விற்பனையை கட்டுப்படுத்துதல் ஆகியவை இந்த இனத்தை பாதுகாக்க அவசியம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை, மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 34.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 27.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 82%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 33.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 26.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.3 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைத்தது முடியும். நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைத்தது முடியும். மகாகவி பாரதியார் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது.

0: புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம் பரதம் மரபும் மகிமையும் தகவல்கள் வழங்குகிறார் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள்.
2: பரதம் அல்லது பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய செவ்வியல் நடனக் கலையாகும். பரதம் என்ற வார்த்தை பாவம், ராகம், தாளம் மற்றும் நாட்டியம் இந்த நான்கு கலைக்கூறுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவானது. பரதம் அல்லது பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட உலக புகழ்பெற்ற இந்திய பாரம்பரிய நடனக் கலையாகும். அழகிய உடல் அசைவுகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முகபாவங்கள் மற்றும் இசைக்கேற்ப தாள லயங்களை உள்ளடக்கியது பரதமாகும். இந்த கலை பழங்காலத்தில் ஆடல், கூத்து அல்லது சதிராட்டம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் வரி கூத்துகளே இதன் அடிப்படை வடிவங்களாக கருதப்படுகின்றன. பரதநாட்டியத்தை பற்றிய நேரடியான வரலாற்று குறிப்புகள் தமிழ் காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகியவற்றில் காணப்படுகின்றன. பழங்கால நூலான சிலப்பதிகாரம் மாதவி என்ற நடனமாதின் கதையை உள்ளடக்கியது. இந்த கலை பரத முனிவரால் தொகுக்கப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இது கோவில்களில் ஆடப்பட்டு வந்து இன்று உலகெங்கிலும் பரதநாட்டியம் பல்வேறு கலைக்கூடங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. பரதநாட்டியம் மூன்று முக்கிய

0: பிரிவுகளை கொண்டுள்ளது. கதை அம்சத்துடன் கூடிய நாடக வடிவம் நாட்டியம் என்றும், தாளத்திற்கு ஏற்ப உடலை அசைத்து ஆடும் தூய நடனம் நிருத்தம் என்றும், முகபாவனைகள் மற்றும் கைமுத்திரைகள் மூலம் அர்த்தங்களை வெளிப்படுத்துதல் நிருத்தியம் என்றும் மூன்று பிரிவுகளாக கொண்டுள்ளது. மேலும் பரதம் ஒரு மனிதனின் காதல், நகைச்சுவை, இரக்கம், கோபம், தைரியம், பயம், அருவறுப்பு, வியப்பு மற்றும் அமைதி என்னும் ஒன்பது அடிப்படை உணர்ச்சிகளை முகத்தின் வழியாக வெளிப்படுத்துவதே ஆகும். இந்த கலையானது பாரம்பரிய இசை மற்றும் தமிழர்களின் பண்பாடு இரண்டையும் இணைத்து உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும் ஒரு சிறந்த யோகா மற்றும் கலை வடிவமாகவும் திகழ்கிறது. ஒரு பாடலின் பொருளை கைமுத்திரைகள் காட்டும். கைமுத்திரைகளின் வழி கண் செல்லும். கண்களின் வழி மனம் செல்லும். மனம் செல்லும் வழி உள்ளத்தின் உணர்வு செல்லும். இதனையே கம்பர் கைவழி நயனம் செல்ல, கண்வழி மனமும் செல்ல, மனம் வழி பாவமும் அதன் வழி ரசமும் சேர என்று குறிப்பிட்டுள்ளார். பாரதத்தின் பழம்பெரும் கலையான பரதத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் பரதம் மரபும் மகிமையும். தகவல்கள் வழங்கினார் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: சலங்கை ஒலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
1: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: உலகில் இனத்தாலும் மொழியாலும் தனித்தன்மை உடையவர்கள் தமிழர்கள். அவர்களின் பல்வேறு இல்லற விழுமியங்களை சங்க நூல்கள் சிறப்பாக எடுத்துரைக்கின்றன. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினிப்பாலை ஆகிய 3, 8 தொகையில் நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 1100 ஆகிய 5 தமிழரின் அக வாழ்க்கையை பற்றி விரிவாக கூறுகின்றன. கணவன் மனைவி இருவரும் கருத்தொருமித்து ஒன்றாக இணைந்து அறம் கலந்த வாழ்க்கையை நடத்துவதே இல்லறத்தின் சிறப்பாகும். இல்வாழ்க்கையில் துறவிகள், ஏழைகள், இறந்த முன்னோர்கள் ஆகியோர்க்கும் துணையாக இருத்தலை சங்க இலக்கியங்களில் வெகுவாக பாராட்டுகின்றன. தலைவன் தலைவியர் பழிக்கு அஞ்சி வாழ்வதும் பகுத்துண்டு உண்ணும் வழக்கம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். சங்க இலக்கியமான அகநானூற்றில் இத்தகைய சிறப்புகளையும் மாண்புகளையும் கொண்ட தலைவன் தலைவியரை மையமாக கொண்ட பாடல்கள் பல புனையப்பட்டுள்ளன. இவை கூறும் இல்லற விழுமியங்கள் காலத்தால் என்றும் அழியாதவையாக உள்ளன. சங்க காலத்தில் ஆற்றுதல், போற்றுதல், அன்பு, அறிவு, செறிவு, நிறைவு, முறை, பொறை முதலானவை இல்லற வாழ்வில் சிறப்பிடம் பெற்றன. பொதுவாக இன்னுரை பேசுதலும் இன்னாதன செய்யாதிருத்தலும் சிறந்த இல்லற அறங்களாக கருதப்பட்டன. இல்லறக்கடன் ஆற்றுதல் வேண்டி தலைவன் பொருள் தேடி வெளியூர் செல்கிறான். அவன் வீடு திரும்பும் வரை இல்லறக்கடன் ஆற்றும் தலைவியை அகநானூறு பாராட்டி பாடுகிறது. வாழ்க்கையில் அறம்பல புரிவதற்கும் பிறர் கடைவாயில் சென்று நிற்காத நிலைமைக்கும் பொருள் இன்றியமையாதது என்பதனை அறன் கடைப்படா வாழ்க்கையும் என்றும் பிறன்கடை செலா செல்வமும் இரண்டும் பொருளின் ஆகும் என்ற அகநானூறு பாடல் விளக்குகிறது. இல்வாழ்வார்க்கு உரிய அறச்செயலினின்றும் பிறழாமல் நடத்தலும் நெருங்கிய சுற்றத்தார்களின் துன்பங்கள் பலவற்றையும் நீக்கி அவர்களும் நல்வாழ்க்கை வாழச் செய்தலும் வேண்டும். இதற்கு தலைவியாகிய நீ சில காலம் என் பிரிவை ஆற்றியிருத்தல் அவசியம் என்று தலைவன் கூறுவதை அறந்தலை பிரியா

0: அது ஒழுகலும் சிறந்த கேளிர் கேடு பல மூன்றலும் நாளும் வருந்தா உள்ளமுடு இருந்தோர்க்கு இல் என்ற அகநானூர் பாடல் விளக்குகிறது. இல்லறத்தில் விருந்தோம்பலை தலைமக்களுக்குரிய சிறந்த கடமைகளில் ஒன்றாக தொல்காப்பியர் கூறுகிறார். விருந்து புறந்தருதலும் சுற்றும் ஓம்பலும் பிறவும் அன்னகிழவோர் மாண்புகள் என்ற வரிகள் இல்லறத்தில் விருந்தோம்பலை தலைச்சிறந்த விழுமியமாக தொல்காப்பியம் எடுத்திருப்பதை கூறுகிறது. பண்டை காலத்தில் வீடு தேடி வரும் புதியவர்களை விருந்தினர் என போற்றப்பட்டனர். அவர்களை அகமும் முகமும் மலர இனிதே வரவேற்று விருந்தளித்தனர் என்பதனை வருங்கை வம்பலர் தாங்கும் பண்பேர் செறிஞ்ச சேரி செம்மன் மூதூர் என்னும் அகநானூறு வரிகள் விளக்குகின்றன. பெண்கள் புகுந்த வீட்டின் இயல்புக்கேற்ப நடந்து கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவர்கள் பிறந்த வீட்டை மறந்தவர்கள் இல்லை. பிறந்த வீட்டின் உதவியை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களிடமிருந்து உதவி கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாது வாழும் தன்மை கொண்டிருந்தனர். அவர்களின் வாழ்வில் அன்பும் ஆரமும் அறிவும் கலந்திருந்தன. பொருள்வையின் பிரிய எண்ணிய தலைமகன் தலைவியின் இயல்புகளை எண்ணி செலவழுங்கி நிற்கும் இடத்தில் நன்மனை பண்மான் தங்கிய சாயல் நின்மொழி என்னும் அகநானூர் வரிகள் தலைவன் தலைமையை சிறப்பிக்கும் வரிகளாக இருக்கின்றன. நாள்தோறும் விருந்தோம்பல் முதலான நல்ல அறங்கள் நிகழ்ந்ததற்கு இடமான நமது இல்லத்திற்கு உரியவளாகிய கற்பனை மகளிருக்கு இன்றியமையாத பல்வேறு மாண்புகளும் பொருந்திய தலைவி நீ என்று தலைவியின் சிறப்புகளை தலைவன் வெளிப்படுத்துகிறான். இக்கருத்தினையே தொல்காப்பியம் கற்பும் காமமும் நட்பால் ஒழுக்கமும் மெல்லியற் பொறையும் நிறையும் வள்ளிதின் விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்னக்கிழவோள் மாண்புகள் என்று தலைவியின் மாண்புகளை எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின்

0: அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல்

0: விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், அதாவது எதிர்ப்பணுக்கள் நம்ம மூளைக்குள்ளே ஊடுருவி, இந்த எதிர்ப்பணுக்கள் நம்ம சொந்த எதிர்ப்பணுக்கள் நம்ம உடம்புல 3 இடங்களில் போக முடியாது, போக பண்ணாது. ஒன்று மூளை தண்டுவளம், இன்னொன்று கண்கள், இன்னொன்று ஆண்களுடைய விரைகள். ஸோ இந்த 3 இடங்களுக்கு இவைகள் போக முடியாத மாதிரி இயற்கை வடிவமைச்சிருக்கு. ஸோ இந்த மூளை பகுதிக்குள்ளே இந்த எதிர்ப்பணுக்கள் உள்ளே பூந்து இந்த மூளை நரம்புகளை அந்நியமாக பாவித்து அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு தான் இருக்குது. கரெக்டாக சொல்ல போகணுன்னா இதை வந்து வைத்தியம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த நமக்கு எதிராக திரும்பின எதிர்ப்பணுக்களை நல்வழிப்படுத்தி நம்மளை தாக்குதல் பண்ணாமல் செய்யணும் அப்படின்றது தான் சரியான வைத்தியமாக இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் எட்டலை. வைத்தியம் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எதிராக திரும்பி இருக்க எதிர்ப்பணுக்களை நம்ம ஒன்று தடுக்கிறோம், இல்லை அடக்கிடுறோம், இல்லைன்னா ஒழிச்சிடுறோம். இந்த 3 வகையில் தான் இருக்குது. ஸோ இந்த 3 வகைக்கு ஏற்றாப்புல மருந்துகள் இருக்குது. எதுவுமே நல்வழிப்படுத்தலை, எல்லாமே தடுப்பல் இல்லைன்னா அதட்டுறது இல்லை ஒழிக்கிறது. தடுக்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு வகையான மருந்து இருக்குது, அது இன்டர்ஃபெரான்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஜெக்ஷன் வடிவில் தசையில் கொடுக்கறது, வாரம் ஒரு முறை கொடுப்பாங்க. அதுக்கு மேலே மாத்திரைகள் உண்டு, அது 3 வகையான மாத்திரைகள் இருக்குது. டெரிஃப்ளூனமை, டைமித்தில் ஃபியூமரேட், ஃபிங்கோலிமோடுன்ட்டு. இவைகள்லாம் என்ன பண்ணுன்னா, வர்ற எதிர்ப்பணுக்களை ரத்தத்திலேயே வந்து அதட்டும், சில நேரம் குறைக்கும் அதோடைய அணுக்களை. பட் நம்ம மூளைக்குள்ளே வளவிடாமல் பார்த்துக்கும். 3வது வகைகள் வந்து நரம்பு ரத்த குழாய் வழியாக ஏற்றுற மருந்துகள். அவைகள் வந்து நீ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் எல்லார் வெள்ளை அணுக்களையும் கொள்ளாது, ஒரு பர்டிகுலர் வெள்ளை அணுக்களை அழிச்சிடும். ஸோ அது அழிக்கிறது விளைவாக இது தாக்குதல் நடக்காமல் பார்த்துக்கும். இதில் யாருக்கு எது கொடுக்கணும் அப்படின்றது அந்தந்த நியூராலஜிஸ்ட், அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, குழந்தைகள் பெற்றுக்க போகிறாங்களா மாட்டாங்களா.

0: அப்படின்றத பொறுத்து சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. பட் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ ஏற்பட்டிருக்க மருந்துகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இதை நல்லாவே கண்ட்ரோல் வைக்க முடியுது. மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் என்பதே ஒரு விதமான நரம்பியல் நோய் தான். இது இன்னொரு நரம்பியல் நோய் கூட பெரிதளவு சேர்ந்து வருவது இல்லை. ஆனால் மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் இருக்கவங்களுக்கு சுகர் வரக்கூடாதுன்னு இல்லையே. சுகர் வந்தால் அதனால் நரம்பு பாதிப்பு தனியாக வரலாம், சுகர் வந்தால் அதனால் ஸ்ட்ரோக்கும் வரலாம். பட் மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் அப்படின்றது மற்ற எந்த ஒரு நரம்பியல் பாதிப்பு கூட சேர்ந்து வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி வந்தால் அது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு நோய் சேர்ந்து தான் வந்திருக்கே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க போகிறதில்லை. வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த நோய் வருன்றதை விட மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வலிப்பு வரும். இதை திருப்பி போடலாம், எடுத்தோன்னு ஆரம்பத்தில் வர்றதில்லை. ஆனால் மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் வந்து சில வருடங்கள் ஆகும்போது ஒரு சிலருக்கு மூளையில் இந்த மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் வந்து பாதித்த நரம்புகள் தழும்பாக மாறிடும். ஸோ அந்த தழும்பு பகுதிகளிலிருந்து தவறுதலால் ஒரு மின்னணுக்கள் எலக்ட்ரிசிட்டி போல் வந்து அதனால் இந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ வலிப்பு நோயினால் மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் இல்லை, மல்டிபிள் ஸ்லீரோசிஸ்னால் வலிப்பு வரலாம். உலகத்துடைய நீரிழிவு கேபிட்டல்னு சொல்கிறோம், அத்தனை நோய் அத்தனை பேருக்கு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நீரிழிவின் விளைவாக மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் டைரெக்டாக வர்றதில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் ஸ்லீரோசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்க ஆர் இது வருன்ற தன்மை அவங்களுடைய ஜீனில் இருக்குன்றவங்களுக்கு நீரிழிவின் விளைவாக ஏற்படக்கூடிய உடல் பருமன் இந்த ரிஸ்க் ஃபேக்டரை அதிகப்படுத்தலாம். டைரெக்டாக இல்லை, ஆனால் அதிகப்படுத்தலாம். பட் நேரடியாக இந்த பாதிப்புக்கு இதுக்கும் தற்சமயம் எந்த கனெக்ஷனும் இல்லை.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டால் பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்கிறதுக்கு சகுனி உதவுனா. இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம், புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. 4 வகை துஷ்டர்களில் இவனும் 1 வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது

0: தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: ஆர்பிஐ சொல்கிறது
5: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.

0: காதலன் திரைப்படத்திற்காக சுனந்தா மின்மினி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:36:46. புத்தம் புது காலையில் இனி
1: சர்வதேச நிலவு தினம் சிற்றுரை கேட்கலாம்.
2: ஒரு பௌர்ணமி இரவில் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் வெள்ளி போல பிரகாசிக்கும் அந்த நிலவு நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். என்னதான் சூரியன் பல பலன்களை அளித்து பூமியில் வாழ்வை தக்க வைத்தாலும் கவிதைகளும் உவமைகளும் கவிஞரின் மொழிகளும் நிலவுக்குதான் இங்கு சமர்ப்பணம். நிலாவை பார்த்துதான் குழந்தைக்கு சோறூட்டல், நிலாவில்தான் பாட்டி வடை சுடுவாள். நிலவுதான் தலைவனையும் தலைவியையும் சேர்க்கும். அந்த குளிர்ந்த வான்மதி, அந்த தன் நிலவு.

0: வெண்மை படர்ந்த அந்த விண்ணிலவு தான் அத்தனை பெருமைக்கும் உரித்தாகிறது. தனது ஒளியை கதிரவனிடமிருந்து பெற்றாலும் கதிரவனை விட நம் சிந்தைகளில் இலக்கியங்களில் நிலவு தனி இடம் பெறுகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வம் கண் உலகு அளித்தலான் என்றே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்கை வழிபாடோடு தொடங்குகிறார். அதாவது தேன் நிறைந்த மலர் மாலையை அணிந்த சோழ மன்னனின் குளிர்ந்த வெண்குடை போல நிலவும் தனது குளிர்ந்த கிரணங்களால் இந்த அழகிய உலகத்தை காப்பதால் அந்த நிலாவை போற்றி வணங்குவோம் என்கிறார். இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனுக்காக இன்றைய நாள் அதாவது ஜூலை 20ஆம் தேதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்வெளி செயல்பாடுகள் தோன்றியதை தொடர்ந்து பிரபஞ்சத்தில் மற்றொரு இடத்திற்கு முதல் மனித கால் தடங்களை பதித்த மனிதர்கள் பயணித்த பயணங்கள் உட்பட எண்ணற்ற பயணங்களின் இறுதி இலக்காக சந்திரன் ஆனது. லட்சிய திட்டங்களுடன் நிலவு ஆய்வு முயற்சிகள் தொடர்ந்து வடிவம் பெற்று வரும் நிலையில் இந்த உலகளாவிய கொண்டாட்டம் கடந்த கால வெற்றிகளை நினைவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால முயற்சிகளுக்கான வருடாந்திர சான்றாகவும் அமையும். சர்வதேச நிலவு தினம் விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளுக்கான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் தீர்மானம் மூலம் 9 டிசம்பர் 2021 அன்று அறிவிக்கப்பட்டது. இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூலை 20 அன்று அனுசரிக்கப்படும். மனிதர்கள் முதன் முதலில் நிலவில் கால் பதித்ததன் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக ஜூலை 20ஆம் தேதி சர்வதேச நிலவு தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது அப்பல்லோ 11 பயணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்பயணத்தின் போது நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் முதல் மனிதர்களாக நிலவின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வைத்தனர். அதே சமயம் மைக்கேல் காலின்ஸ் நிலவின் சுற்றுப்பாதையில் உள்ள விண்கலத்தில் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தார். இது நிலவு ஆய்வில் ஒரு வரலாற்று சாதனையாக அமைந்ததுடன் எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. நிலவு ஆய்வில் அனைத்து நாடுகளின் சாதனைகளையும் கொண்டாடுவதற்காக சர்வதேச நிலவு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. மேலும் நீடித்த நிலவு ஆய்வு மற்றும் பயன்பாடு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. 1969ஆம் ஆண்டு நிலவில் முதலில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த நொடியில் மனிதனின் இந்த சிறு காலடி தடம் மனித குலம் எடுத்து வைக்கும் மாபெரும் அடி என்ற பொன்மொழியை கூறினார். 67 ஆண்டுகளுக்கு பிறகும் அமெரிக்காவின் ஆர்டிமிஸ் 2 திட்டம், இஸ்ரோவின் சந்திரயான் திட்டங்கள், வரவிருக்கும் ககன்யான் திட்டம் ஆகியவை மனித சமுதாயத்திற்கு நிலவின் மேல் உள்ள பேரார்வத்தை காட்டுகிறது.
1: சர்வதேச நிலவு தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேரம் 7:41. புத்தம் புது காலையில் இனி
3: உங்கள் கவனத்திற்கு. இன்று உலகம் முழுவதும் அறிவுத்திறன், பொறுமை, திட்டமிடும் திறன் ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படும் சர்வதேச சதுரங்க தினம் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20ஆம் தேதி சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்படுகிறது. 1924ஆம் ஆண்டு பாரிஸில் உலக சதுரங்க சம்மேளமான ஃபைட் நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பின்னர் 2019ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையும் ஜூலை 20ஐ அதிகாரப்பூர்வமாக சர்வதேச சதுரங்க தினமாக அறிவித்தது. சதுரங்கம் என்பது ஒரு சாதாரண விளையாட்டு மட்டுமல்ல, அது சிந்தனையை செம்மைப்படுத்தும் ஒரு கலை. ஒவ்வொரு நகர்வுக்கும் முன் பல முடிவுகளை ஆராய்ந்து சரியான தருணத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறனை இது வளர்க்கிறது. அதனால்தான் சதுரங்கம் மூளைக்கான உடற்பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளையாட்டின் தோற்றம் இந்தியாவில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் சதுரங்கா என்ற பெயரில் தொடங்கிய இந்த விளையாட்டு

0: பாரசீகம் அரபு நாடுகள் வழியாக ஐரோப்பாவிற்கு பரவி இன்று உலகின் மிக பிரபலமான அறிவுத்திறன் விளையாட்டாக வளர்ந்துள்ளது. இந்தியாவுக்கு சதுரங்கத்தில் தனித்துவமான பெருமை உண்டு. இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் உலக சதுரங்க வரலாற்றில் இந்தியாவை உயர்த்தியவர். அவரது சாதனைகள் பல இளம் வீரர்களுக்கு ஊக்கமாக அமைந்துள்ளன. இன்று இந்தியாவில் பிரக்ஞானந்தா, டி குகேஷ், அர்ஜுன் எரிகைசி உள்ளிட்ட பல இளம் வீரர்கள் உலக அரங்கில் சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். சதுரங்கம் குழந்தைகளின் நினைவாற்றல், கவனத்திறன், கணித சிந்தனை, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் பொறுமையை வளர்க்க உதவுகிறது. பள்ளி கல்வியிலும் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்த பல நாடுகள் முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. ஒரு சதுரங்க பலகையில் வெறும் 64 கட்டங்கள் மட்டுமே இருந்தாலும் அதில் உருவாகும் சாத்தியமான நகர்வுகளின் எண்ணிக்கை பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என கணித வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதுவே இந்த விளையாட்டின் ஆழத்தையும் அற்புதத்தையும் எடுத்து காட்டுகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் கைபேசி, கணினி, இணையம் போன்றவற்றின் மூலம் உலகின் எந்த மூலையில் உள்ள வீரர்களுடனும் சதுரங்கம் விளையாடும் வசதி கிடைத்துள்ளது. இதனால் அனைத்து வயதினரும் இந்த விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நேயர்களே, வெற்றியை நோக்கி நகரும் ஒவ்வொரு நகர்வும் வாழ்க்கைக்கும் ஒரு பாடம். அவசரப்படாமல் யோசித்து செயல்பட வேண்டும். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையே சதுரங்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. சர்வதேச சதுரங்க தினத்தை முன்னிட்டு நாமும் தினமும் சில நிமிடங்களாவது சதுரங்கம் விளையாடி நம் சிந்தனை திறனை மேம்படுத்துவோம். இதுவரை சர்வதேச சதுரங்க தினம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
1: நேரம் 7:45.
2: நகர்வலம். நடைமேடைகளும் பயன்பாடும்.
3: என்ன சார், கை வீக்கமா இருக்கு என்று ஒருவர் நண்பரை கேட்க, அட அதையே கேக்குறீங்க, 2 நாளுக்கு முன்னாடி அமைதியா நடைபாதையில, அதான் சார் பிளாட்ஃபாரத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தேன், கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன், நடைபாதையில நிறைய வண்டிங்க கடைங்க, சரி ரோட்ல இறங்கி நடந்துடலாம்னு நினைச்சு ரோட்ல காலை வச்சு 2 அடி நடந்தேன், பின்னாடி வந்த 2-வீலர்காரர் கையில் இடிச்சிட்டு போயிட்டார், அதான் இந்த வீக்கம். அடடா, பிளாட்ஃபாரத்திலேயே நடந்து போயிருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது, அப்படிதானே என்றார் அவர். உண்மைதானே, நடைபாதையில் நடந்து கிடந்தால் பயம் இருக்காது. நகரம் நவீனமயம், விபத்தில்லா வாரம், சாலை விதியை மதிப்போம் என்றெல்லாம் வரிகள். ஆனால் பாதசாரிகள் நடக்க நடைபாதை என்பதை மட்டும் நகரவிட்டதே தொடர்புடைய துறை என்று மக்கள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் நடைபாதை வசதிகளில் இந்திய நகரங்களில் சென்னை 4வது இடத்தில் உள்ளது. அதாவது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் உள்ள நடைபாதைகளின் தரம், அவற்றின் உட்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நடந்து செல்ல உரிய வகையில் உள்ளதா, ஆக்கிரமிப்பு உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஸ்டேட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் 2026 என்ற அறிக்கையை நியூரல் சிட்டி என்ற நகர்ப்புற தரவு மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ளது. முதலுக்கே மோசம் என்ற வகையில் சில பல சாலைகளில் நடைபாதைகளை காணவில்லை. உதாரணமாக பிராட்வே பகுதி, என்எஸ்சி போஸ் சாலை என்று பல இடங்களை கூறலாம். சில இடங்களில் நடைபாதையை வீடாக மாற்றிய வித்தைகளும் உண்டு. சரி, இந்த ஆய்வறிக்கை இன்னும் தெரிவிப்பதை கேட்டோம். இந்தியாவில் சுமார் 70% முதல் 80% வரை உள்ள நடைபாதைகளில் முறையான பாதுகாப்பான நடைமுறைகள் இல்லை என்றும், வாகனங்களுக்கு சாலைகளில் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் நடந்து செல்லும் சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நன்கு கவனித்து பார்த்தால் நடை

நடைபாதைகளில் சாலையோர கடைகள், தள்ளுவண்டி கடைகள், காய்கறி கடைகள், விளம்பர பலகைகள், வாகனங்கள் ஆக்கிரமிப்பு, இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் நடைபாதையை வளைத்து கட்டிடமே கட்டியுள்ள நிலை. மார்க்கெட் பகுதியில் உள்ள நடைபாதைகள் கடைகளாகவே காட்சியளிக்கின்றன. இவை மட்டுமா? மின்மாற்றிகள், இதனை சுற்றி கட்டிட வேலி அமைப்பு, குப்பை தொட்டிகள், மழைநீர் வடிகால் மூடிகள் என இதுவும் ஒரு துறை சார்ந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு. பொது

0: மூடிகள், மழைநீர் வடிகால் மூடிகள் என இதுவும் ஒரு துறை சார்ந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு. பொது பயன்பாட்டு உட்கட்டமைப்பு என்ற பெயரில் நடைபாதைகளின் நடுவில் அமைக்கப்படுவது மிகவும் வருந்தத்தக்கது. நகர்ப்புற திட்டமிடலில் வாகனங்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக நடைபாதையின் அளவை குறைத்து விடுவது, இவையெல்லாம் நடைபாதசாரிகளின் உரிமையை பறிப்பதாகும். பாதுகாப்பாக பாதசாரிகள் நடந்து செல்வது மக்களின் உரிமை, அமைத்து தருவது அரசின் கடமை என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தொடர்புடைய துறையினர் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்.
1: நடைமேடைகளும் பயன்பாடும் எழுதியவர் ஜி. லோகநாதன், வாசித்தவர் விஜய்.

0: உதவிகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4250-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
5: நேரம் 7:55.
6: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
7: நலம் நலமறிய ஆவல். பனை மரம் நமது மரம், நமது மாநில மரம். ஆனால் அதிக முக்கியத்துவம் பெறாத மரமாக இருக்குது. ஒரு தென்னை மரத்துக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கறதில்ல. தென்னை வாழையைப் போல பனை மரத்தின் எல்லா பாகங்களும் பலன் கொடுக்கக்கூடியவை தான். பனை ஓலைகளில் தான் அந்த காலத்தில் எழுத்தாணி கொண்டு எழுதுனாங்க. பனை ஓலைகள் இல்லாமல் இருந்திருந்தா நமக்கு கம்பராமாயணம் கிடைச்சிருக்குமா? அந்த கால சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்குமா? நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த சமயத்தில் சுமார் 100-110 கோடி பனை மரங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்போது நமது மக்கள் தொகை 30 கோடி தான். 30 கோடி முகமுடையாள்னு அப்போவே பாரதி பாடியிருக்கிறார். ஆனால் இப்போது அது அப்படியே மாறி போயிடுச்சு. மக்கள் தொகை
8: 140 கோடி ஆயிடுச்சு,
7: பனை மரங்கள் 10 கோடி ஆயிடுச்சு. மக்கள் தொகை பெருக்கம் தேவையா தேவை இல்லையான்னு நமக்கு தெரியும்
8: லக்ஷ்மி நரசிம்மன் சார்.
7: நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்தில் அரசாங்கம் சொன்னது நினைவில் இருக்கும். இப்போ இதை நாம் மாற்றிக்கணும். நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான சிரமங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்குது. இன்னும் இந்த காலத்தில் நாம் 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது நமக்கும் சிரமம் நாட்டுக்கும் சிரமம். இது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு 3-4 குழந்தைகளுக்கு பதிலாக வீட்டுக்கு 3-4 மரங்கள், குறிப்பாக பனை மரங்கள் வச்சு வளர்ப்பது நல்லது, அதிக பலன் கொடுக்கும். கஜா புயல் அடித்த சமயம் எல்லா மரங்களும் வீழ்ந்திருக்கு, பனை மரம் மட்டும் விடலை. காரணம் அதன் வேர் அமைப்பு அப்படி. பனை மரத்தில் இருக்கும் அத்தனை பாகங்களும் பயன்படும். பனை ஓலை பயன்படும் குடிசை போடுறதுக்கு, நுங்கு பதநீர் சாப்பிட பயன்படுத்துகிறோம். பனை ஓலையில் காத்தாடி செஞ்சு விளையாடுற பழக்கம் அந்த கால சிறுவர்கள்ட்ட இருந்தது, இப்போ இல்லை. காத்தாடினா என்னன்னு கேட்பாங்க நமது பிள்ளைகள். அதே போல் பனங்கிழங்கு பனம் பழம்லாம் கூட சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இன்னைக்கு இதெல்லாம் காட்சி பொருளாயிடுச்சு. பனை மரங்களை வளர்த்தோம்னாலே நமது நாட்டின் பொருளாதார நிலையை வெகுவாக உயர்த்திடலாம்னு அதனை அறிந்தவர்கள், அதாவது பனையின் அருமை பெருமைகளை அறிந்தவர்கள் சொல்கிறாங்க.
8: லக்ஷ்மி நரசிம்மன் சார்,
7: பனைமரம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நுங்கு கள் மட்டும்தான். அதையும் தாண்டி நிறைய

0: நல்ல நேரம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவை

0: சமாச்சாரங்கள் இருக்கு. பதநீர்லேருந்து கருப்பட்டி எடுக்கப்படுது. சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். அந்த காலத்தில் கருப்பட்டி காஃபி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். சீனிங்கிறது வந்துச்சு, கருப்பட்டியை மறந்தோம், கூடவே வியாதிகளும் வந்துடுச்சு. அப்பாகிட்டேருந்து சொத்து வருதோ இல்லையோ சுகர் வருங்கிறாங்க. கருப்பட்டியை பயன்படுத்தி களிகிண்டி சாப்பிட்டா தொண்டையிலிருந்து வயிறு வரை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க கருப்பட்டியை அறிந்தவர்கள். பனையிலிருந்து கிடைக்கிற கருப்பட்டி திடப்பொருள். நுங்கு திடமும் திரவமும் சார்ந்த பொருள். பதநீர் திரவப்பொருள். எல்லா விதமான பொருட்களையும் தரக்கூடியது பனைமரம். பனைமரம் நமது மரம். நிலத்தின் வரப்போரங்களில் நட்டுட்டா நமது நிலங்களுக்கு காற்று தடுப்பானாக பயன்படும். நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கும் பனைமரம். அவற்றை நாம் பாதுகாத்தோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மண்ணுக்கு மரம் அழகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேரம் 8 மணி.
4: ஆகாஷ்வாணி உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
5: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதன உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவுக்கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாக சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் விளையாட்டு தற்போதைய யூரோப் வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகளால் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும்.

செய்கிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும்போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலகப்பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலகப்பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரி ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு

0: இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886 ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886 ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972 ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரைத் தொடர்ந்து கேரி காஸ்பரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000 ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ், 2024 நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லனை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190 மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபக திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. தனசேகர் அவர்கள்.
2: திரையிசை பாடல் கேட்கலாம். சதுரங்கம் திரைப்படத்திற்காக கே. கே. சுஜாதா பாடிய பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைகாணத்தில் இனி பரசுராம் திரைப்படத்திற்காக கார்த்திக் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ராகம் சாவேரி ஆதிதாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:27 15 நொடி. அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. நிறைவாக மஹித பிரவருத என தொடங்கும் தியாகராஜரின் லால்கொடி பஞ்சரத்ன கீர்த்தனை, காம்போஜி ராகம், திருசிர திரிபுட தாளம்

அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி. 11 மணி வரை முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கே ஜி எஸ் தாஸ், வாணிச்சேராம் பாடியுள்ள பாடல் பட முன்னிடத்தில் நான்.

10:14 ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் மனைவி ஒரு மந்திரி.

0: தொடர்ந்து டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடினார்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

நீங்கள் கேட்க நீங்கள் விரும்பும் பாடல்களை உங்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 10:28. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் தொடர்ந்து படம் மனிதனின் மறுபக்கம்.

எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளம். பாடியவர் பி. சுஷீலா.

நேரம் 10:43 நிமிடம். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்ந்து மனோ சித்ரா பாடிய பாடல். படம் 2 1.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
0: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சட்டம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ಮಾಡಿ ಮಾಸ ಏ

தேன் செந்தம் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாரமணன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே
1: வாங்கினேன். இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல். ஆர் ஸ்வாதிஸ்ரீ அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சதுப்பு நில பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இன்று இடம்பெறுகிறது. 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள், மாணவர் அதித்தி சுரானா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
5: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம் கேட்கலாம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
7: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாற்று வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது.
6: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்.
0: 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். இனி ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
8: This is Akashwani. The news read by Shagun Chopra. The monsoon session of Parliament began today when the Lok Sabha met at 11 a.m. The House paid tributes

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7%

0: விகிதமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மாசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை

0: மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கிடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள ஹோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்பு படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 24 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.

பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்றும் நாளையும் கடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 22ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக்

0: பகுதிகள் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 22 தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 23 தேதியன்று காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள் மேற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை அலைகளின் உயரம் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம், அதாவது அலைகள் கரையை தொடும் வேகம், வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.8 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். விஜயநகரம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.7 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.7 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் 14 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.7 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆலப்புழா கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். எர்ணாகுளம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கண்ணூர் கடலோர பகுதிகளில் 13 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காசர்கோடு கடலோர பகுதிகளில் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கோழிக்கோடு பகுதிகளில் அலைகளின் உயரம் 13 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். மலப்புரம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். 13 முதல் 18 வினாடிகளுக்குள் திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருச்சூர் கடலோர பகுதிகளில் 14 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மாஹே பகுதிகளில் 12 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். லட்சத்தீவுகளின் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாற்று வழியாக வேப்பெண்ணை பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கச் செய்கிறது.
1: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
0: பாடல் இப்போது கே. ஸ்வர்ணா குழுவினர் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் என்

0: மெல்லிசை பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோஹர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி சுற்றுச்சூழல் ரீதியாக சதுப்பு நில ஈரநில பகுதிகளில், குறிப்பாக ஒடிசாவின் சிலிகா ஏரி மற்றும் ஹரியானாவின் சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் போன்ற ராம்சர் தலங்களில் சுற்றுலா நடைமுறைகளில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் ஈரநில சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்ருத் தரோஹர் திட்டம் சுற்றுலா அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். ஈரநிலங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவது

0: அதை ஊக்குவிப்பதற்கும் பல்லுயிர் பெருக்கம், கார்பன் இருப்பு, சுற்றுச்சூழல், சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான உருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட ஈரநிலங்களில் அதிக அளவிலான சுற்றுலாவிலிருந்து அதிக மதிப்புள்ள இயற்கை சுற்றுலாவிற்கு மாறுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாடு முழுவதும் உள்ள ராம்சர் தளங்களின் இயற்கை சுற்றுலா திறனை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ராம்சர் தளம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? ராம்சர் தளம் என்பது 1971 பிப்ரவரி மாதம் ஈரானின் ராம்சரில் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்திடப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலமாகும். ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை அறிவுபூர்வமான நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை ராம்சர் வழங்குகிறது. இந்தியாவில் எத்தனை ராம்சர் தளங்கள் உள்ளன தெரியுமா? ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சன் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனர் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் மதிப்புமிக்க ராம்சர் தளங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் காணலாம். இதனால் 2025 ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் தளங்கள் உள்ளன. ராம்சர் தளத்திற்கும் அம்ருத் தரோகர் திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 16 ராம்சர் தளங்களில் 5 இடங்கள் அம்ருத் தரோகர் திட்டத்தின் கீழ் பைலட் திட்டங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முன்னோடி தளங்களில் ஹரியானாவின் சுல்தான்பூர் தேசிய பூங்கா, ஒடிசாவின் பிதர்கனிகா சதுப்பு நிலங்கள், சில்கா ஏரி, மத்திய பிரதேசத்தின் சிர்பூர் மற்றும் யஷ்வந்த் சாகர் ஆகியவையும் அடங்கும். அதிக நேரம் செலவிட்டு நீண்ட காலம் அங்கே தங்குபவர்களாக இருக்கும் ஹை வேல்யூ டிராவலர்ஸ் இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இயற்கை சுற்றுலாவும் ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை சுற்றுலா என்பது பேர்ட் வாட்சிங், அதாவது பறவைகளை கண்காணித்தல், புகைப்படம் எடுத்தல், நட்சத்திரங்களை பார்ப்பது, முகாம் அமைத்தல், நடைப்பயணம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் மற்றும் பூங்காக்களை பார்வையிடுதல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. இதனால் பன்முகத்தன்மையில் ஆர்வம் உள்ள அனுபவமிக்க சுற்றுலா பயணிகள் வருவதோடு நமது சுற்றுலா தலங்களின் மதிப்பும் மேம்படும், நமது கலாச்சார பகிர்வுகளும் அதிகரிக்கும். உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த அம்ருத் தரோகர் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூரில் வாழும் மக்களுக்கு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The monsoon session of Parliament began today when the Lok Sabha met at 11 a.m. The House paid tributes to 6 of its former members who passed away recently. They were Nadendra Bhaskara Rao, Omvati Devi, Sudhanshu Seal, Major General Bhuvan Chandra Khanduri retired, K.P. Dhanapalan and Pyarelal Sankwar. The House also paid tributes to Father Amir of Qatar, Sheikh Hamad bin Khalifa Al Thani. When Lok Sabha Speaker Om Birla tried to take up the question hour, the opposition members, including from the Congress and Samajwadi Party, raised the issue of paper leak of NEET examination. Mr. Birla urged the opposition to cooperate in running the House and maintain decorum, but the opposition members continued their protest, which led to adjournment of the Lok Sabha till 12 noon.

0: When the House met after the first adjournment at 12 noon, the opposition members continued their protest. Amid ruckus, the chair adjourned the House till 12:30 p.m. When the House met after the second adjournment at 12:30 p.m., the opposition members again continued with their protest. Over NEAT paper leak issue, the presiding officer, Dilip Saikia, tried to take up the 0 hour, but the opposition members continued their protest. Mr. Saikia said there should be healthy debate in the House and people have sent their representatives to raise important issues. The opposition members did not pay heed to the chair's advice. It led to adjournment of the House till 2 p.m. In the Rajya Sabha, the proceedings began with the oath of the newly elected and re-elected members. Leader of the opposition, Mallikarjun Kharge, tried to raise the issue of NEET examination paper leak. However, due to uproar, the protest continued. The chair adjourned the House till 2 p.m. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal today introduced the Supreme Court Number of Judges Amendment Bill 2026 in the Lok Sabha. The bill aims to further amend the Supreme Court Number of Judges Act 1956 for increasing the number of judges of the apex court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance to increase the number of Supreme Court judges from 33 to 37. Prime Minister Narendra Modi has said, be it the monsoon or the monsoon session, if both are proactive, they prove to be highly productive. Speaking to the media before beginning of the monsoon session of Parliament, he said, when both are productive, it leads to the welfare of the nation and the well-being of all living beings. Mr. Modi said it is a powerful message that the potential and aspirations of the country's youth are as boundless as space itself.
1: Monsoon ho ya monsoon satra, agar dono proactive ho, to bahut hi productive hote hain. Aur dono ko productive hote hain, to desh ka kalyan hota hai, jeev matra ka kalyan hota hai. Aur isliye hum yahi prarthana karte hain कि मानसून भी प्रोएक्टिव रहे, मानसून सत्र भी प्रोडक्टिव रहे.
0: Union Minister Dr. Mansukh Mandavia has said over 8 crore manuscripts have been digitized under the Gyan Bharata mission. Replying to supplementaries in the Lok Sabha today, Dr. Mandavia said the Modi government has launched the Gyan Bharata mission to preserve and digitize manuscripts to facilitate research and make them accessible to the public. Special traffic arrangements have been put in place in New Delhi during the monsoon session of Parliament 2026, which began today. In a social media post, the Delhi Traffic Police said heavy vehicular movement and traffic restrictions are expected in and around the Parliament complex. According to the advisory, the public have been advised to avoid roads such as Rafi Marg, Motilal Nehru Marg, Maulana Azad Road, Parliament Street, Ashok Road, Talkatora Road, Rajendra Prasad Road, Janpath and adjoining stretches, as traffic diversions and congestion are likely in these areas. In Assam, the flood situation has worsened as incessant rain continues across the state, affecting thousands of people in several districts of Upper Assam. Several rivers in Upper Assam are reported to be flowing above the danger level. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் வாசவி.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மளுடன் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் எழுதிய கரை தேடும் ஓடங்கள் மற்றும் காவு என்ற புதினங்கள் நாவல் போட்டியில் பரிசு பெற்றவை. மேலும் பல சிறுகதை போட்டிகளில் பரிசு வென்றுள்ளார். வணக்கம் மேம்.
4: வணக்கம், சொல்லுங்க,
2: எப்படி இருக்கீங்க மேம்?
4: நல்லா இருக்கேன்.
2: இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எழுத்தாளர்னு ஒரு புரிதல் இருக்கு. அதாவது எழுத்தாளர்கள் வந்து நிறைய வாசிப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, நிறைய விஷயத்துல வந்து அவங்களோட செவிகளையும் கண்களையும் வந்து எப்போதும் திறந்தே வச்சிருப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம ஒரு எழுத்தாளர் ஆக போறோம்,

0: அப்படின்ற புரிதல் உங்களுக்கு எப்படி வந்தது? அவர் எழுத்தாளர் ஆக போறோம் இல்ல எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது மேம்?
1: நான் ஒரு நல்ல வாசகி. ஒரு ரெண்டாவது படிக்கும் போதுலேருந்தே ஆரம்பித்ததுதான் இந்த வாசிப்பு பயணம். தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன். வாசிக்காத நாளே என்னோட லைஃப்ல கிடையாது. அந்த மாதிரி ஈவன் டெலிவரிக்கு போகும்போது கூட நாலு புக்கு
0: கையில் எடுத்துட்டு
1: பயில எடுத்துக்கிட்டு தான் போனேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப தாமதமாக தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 40 வயசு இருக்கும். நாங்க ரொம்ப வருஷம் கல்ஃப்ல இருந்தோம். அங்க கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு மைல்டு ஜோக் கதை தான் அது. எழுதி அனுப்பிச்சோடனே அது பப்ளிஷ் ஆனோடனே என்னை கையால பிடிக்க முடியவில்லை, இவ்வளவு சுலபமா எழுத்தாளர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2-3 கதைகள் வேற வேற .com எல்லாம் வந்துட்டு இருந்தது. எழுத ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துலயே ஒரு பிரபல இதழுக்கு என்னோட சிறுகதை ஒன்று அனுப்பிச்சேன். அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இலக்கிய இதழ் ஒன்று, தொடர்ந்து 3 கதை வந்தது. இப்படி ஆரம்பிச்ச பயணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. முக்கால்வாசி என்னோட கதைகள், நான் அனுப்பின கதைகள் எல்லாமே பப்ளிஷ் ஆயிட்டே இருந்தது. என்னோட கதை எதுவும் வரலன்னா நான் எழுதாம இருந்தது தான் காரணம். வீட்டு வேலைகள், மற்ற பொறுப்புகள், இதனால என்னோட எழுத்து பணி கொஞ்சம் நடுவில் அப்பப்ப தடைப்படும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எழுத்தாளர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கதைகள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கு. ஒரு வீட்டுக்கு வேலைக்காரமா வரலன்னா கூட கேட்டா அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரிதான். கதைய வந்து காதுல விழறது ஒரு நாட், எழுத்தாளர் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட் வந்துருச்சுன்னா அதை முன்ன பின்ன நம்ம மனை தேனை போட்டு எழுதுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதான் சொன்னேன், அந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு ஒரு நாள் பிடிபட்டுடும். கேட்கிற கதைகள் எல்லாமே கதையாக முடியாது, எழுத முடியாது. என்னோட கதைக்கு முதல் வாசகி நான் தான். எனக்கு சில கதைகள் வந்து எழுத ஆரம்பிப்பேன், நாட்டு நல்லா இருக்கும், வந்துடுச்சு, நல்லா வந்திருக்கும் நினைச்சு எழுத ஆரம்பிப்போம். ஆனா ஒரு 4 லைன்ல தெரிஞ்சிடும் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த மாதிரி கதைகள் என்ன
0: இருக்கு,
1: நிறைய இருக்கு. அது அப்புறம் அவ்வளவுதான், அது வந்து எழுத வரலன்னா வரலதான்.
0: அதுக்கப்புறம் அதுல வந்து இல்ல, இத நம்ம வேற மாதிரி இந்த பிளாட்டை டெவலப் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல,
1: வராது.
0: ஓகே,
1: எழுத்தாளருங்கிறவங்க காதையும் கண்ணையும் திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குற எல்லாத்தையும் கதையா எழுத முடியாது. அந்த ஒரு நாட்டு ஒரு பொறி நமக்கு வரும், அது வந்து மனசுலயே அந்த பொறி. ஒண்ணு விசித்திரமான அனுபவம் என்னன்னா, அந்த நாட்டு வந்து உங்க மனசுக்குள்ளேயேதான் இருக்கும், அது மறக்கவே மறக்காது. ஈவன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டு வந்து சில நாட்டு மனசுக்குள்ள அந்த பொறி இருக்கு, அதை இன்னும் எழுதலையே தவிர என் மனசுல அந்த கதையோட முதல் வரியில இருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப எழுத உட்கார ஆரம்பிச்சேன்னா அது 50% அது வந்து கதையா வந்துடும், வரலன்னா நான் அதோட விட்டுருவேன். ஆனா எழுதாத கதைகள் மனசுல அந்த பொறி, அந்த நாட்டு இன்னும் இருக்கு. அந்த மாதிரி கதைங்க ஒரு 4-5 என் மனசுல இன்னும் இருக்கு. 2 நாவலோட நாட்டு மனசுல இருக்கு. நாவல் நாட்டு வந்து 40,000 வார்த்தைகள் மினிமம். ஆனா மனசுல வந்து அந்த முதல் வரியில இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே மனசுல இருக்கு. எப்படி எழுத போறேங்கிறது உட்காந்து எழுதணுமே தவிர அது அப்படியே லைன் பை லைன் என்னோட மனசுல இருக்கு, ஊறுகா போடுற மாதிரி அது மனசுல வச்சு. இதெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் சொன்னதுதான், டக்குன்னு ஒண்ணு எழுத ஆரம்பிக்காதீங்க, சிறுகதைனா அதை மனசுல போட்டு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அது பாட்டி நம்ம பாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கலாம், அது பாட்டி மனசுல எங்கேயோ ஓடிட்டு இருக்கும்,
0: ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும், அது
1: அது பாட்டி ஆயிட்டு இருக்கும். நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி முதல் வரியிலேயே மெயின் கேரக்டர் யாருன்னு அறிமுகப்படுத்துறீங்க, ஆனா பெண்ணா, அதான் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்களுக்கு என்ன வயது இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அப்புறம் பேர் வைக்கும் போது ஒரே கதையில ரமேஷ், சுரேஷ், மகேஷ்னு பேர் வைக்காதீங்க, படிக்கிறவங்களுக்கு குழம்பும். எழுதிட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா இல்லைன்னா கீச்சு போடுங்க, வேர்ட் டாக்குமெண்ட்னா டெலிட் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதில் ஏதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க, எடிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஏதாவது திருத்தங்கள் பண்ணுங்க. உங்க கதைக்கு நீங்க தான் முதல் வாசகம்.
0: நம்ம பயணத்தை பத்தி பேசும்போது அடுத்த எழுத்தாளர்களா, இப்ப நான் கூட போயிட்டு என் மனசுல ரொம்ப நாளா ஒரு கதை ஓடிட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஒரு கதை எழுத முயற்சிக்கலாம் அப்படின்னு
1: நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கு,
0: கரெக்ட். இப்போ இந்த பயணம் இப்படி தொடர்ந்து போகும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, என் மனசுல வந்து இன்னும் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வரல, ஆனா ஒரு சில விஷயங்கள் இதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க ரொம்ப இதை வந்து எப்படியாவது நான் வந்து அது ஒரு சோசியல் மெசேஜா கூட இருக்கலாம், இல்ல அது ஒரு மெசேஜா இருக்கணும்ட்டு இல்ல, இது வந்து இன்னும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு பாரு. இப்போ நான் ஒரு எழுத்தாளரா இல்லாட்டி ஒரு வாசகரா எனக்கு வந்து இந்த விஷயத்த நான் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. இதை பத்தின புரிதலே இல்லாம இதோட அறியாமையில வந்து நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க.

0: விஷயம் ஏதாவது சொல்லுவீங்களா?
1: நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் என்பதை வர அதை எழுதின விஷயம் ஒண்ணு இருக்கு.
0: சொல்லுங்க.
1: இன்னுமே வந்து நம்ம சமூகத்துல குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்களை பார்க்கிற பார்வை வந்து வேறதான். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளுறதை பார்த்து ரொம்ப நான் வருத்தப்பட்டிருக்கேன். கணவனை இழந்தவர்னு வச்சுக்கலாம், ஒரு உயிருங்கிறது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த செகண்டு நான் அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமான்னு கூட தெரியாது. எத்தனை பேரை நம்ம அப்படி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு இறந்ததுனால அவள் வாழ்க்கை வந்து முடிஞ்ச போகிறது, நடுவில் வந்த உறவு தான். அந்த உறவுக்கு ஏன் இந்த அளவு நீங்க வந்து இழந்ததுனால அவங்க மேல நீங்க ஒதுக்குறீங்க சமூகத்துல இருந்துங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. அதை வச்சு ஒரு கதை எழுதினேன். அதை படிச்சுட்டு ஒருத்தர் ரொம்ப மெசேஜ பேசிட்டு இருந்தாங்க, இப்பவும் நடக்குது இந்த மாதிரி அப்படி. அவங்க சின்ன பொண்ணு, ரொம்ப ஒன்றும் ஏஜ் கிடையாது, ஒரு 50s தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இன்னுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி வரக்கூடாதுங்கிறாங்க, இப்படி எல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்க இருக்கிறோம். எனக்கு வாசிப்பு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா இதுதான், மனிதர்களை சக மனிதரை உன்னை போலவே நேசி.
0: இப்போ ஒரு 10 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சக மனிதர்களே உன்னை போலவே நேசி, இந்த தத்துவத்தை அந்த குழந்தைக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க மேம்?
1: எனக்கு ஒரு இன்னொரு ஹாபி ஒன்று இருக்கு.
0: ஓகே.
1: கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் போய் நான் கதை சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு. கதை சொல்றதுன்னா நான் புராண இதிகாசம் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே ஜாலியான கதை தான். ஆனால் ஜாலியான கதையில் கடைசியில் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம், ரோட்ல குப்பை போடக்கூடாது, பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களை வந்து உருவகேலி பண்ணக்கூடாது, நிறத்தை வச்சு கமெண்ட் அடிக்கூடாது. 4 குழந்தைங்க சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஜோக்கா தான் தோணும். ஆனா அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து அது எவ்வளவு ஒரு மன உளைச்சல நாளும் அது சந்திக்குது. அதனால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் நிறைய சொல்லுவேன், ரொம்ப குழந்தைங்க கேட்டுப்பாங்க. அந்த நான் சொல்ற கதைங்கள்லாம் வந்து ஒரு 8வதுக்குள்ளதான், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த 1வது 2வது எல்லாம் நான் வந்து சேர்ல உட்காந்து கதை சொல்ல மாட்டேன். நான் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சுத்தி உட்காந்துப்பாங்க, முதல் கொஞ்சம் தூரம் உட்காருவாங்க, கடைசி அப்படியே நகர்ந்து வந்து மடியில உட்காந்து உட்காருவாங்க. அவ்வளவு கண்ணு அப்படியே மின்னும் கதை கேட்கும் போது, அவ்வளவு ஆசையா கேட்பாங்க. பட் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதுல முதல்து எதுன்னு கேட்டா குழந்தைங்களுக்கு கதை சொல்றது.
0: சோ கதை எழுதுவது மட்டும் இல்ல, கதை சொல்வதுலயும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு.
1: விருப்பம்
0: ரைட்.

0: இப்போ நீங்கள் ஹாபி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு ஹாபியும் இருக்கு, டெரஸ் கார்டனிங்கும் வந்து நீங்கள் உங்களோட ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரேட் ஹாபிஸ் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ டெரஸ் கார்டனிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி?
1: இது ஹாபின்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட பேஷன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 3வது 4வது படிக்கும் போதெல்லாம் பார்க்கில் ரோடு முனையில இருந்தா ஏதாவது தக்காளி செடி அந்த மாதிரி ஏதாவது செடி பார்த்தா பிடிங்கிட்டு வந்து வீட்டில் நடுவேன்.
0: ஓகே,
1: ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார்டனிங், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கல்ஃபில் இருந்தோம் சொன்னல்லப்ப, அந்த பிறகு நான் சென்னையில் எனக்கு நிலம் இருந்தது, அதில் வீடு கட்டிட்டு வந்தோம். ஆனால் ஒரு கிரவுண்டு தான், அதனால சைடில் கொஞ்சம் தான் இடம் இருந்தது. அப்புறம் அப்போ தான் வெயில் வேணும் இல்லை, ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் செடி நடுவது எப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க காய்கறி செடிக்கெல்லாம் நல்லா 5-6 மணி நேரம் வெயில் இருந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி செடி எல்லாம் பெரிய க்ரோ பேக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிது. அப்போ வந்து அந்த 6 அடிக்கு 4 அடி சைஸ் க்ரோ பேக்ல ஒரு வாட்டி மஞ்சள் விதைச்சி 10 கிலோ மஞ்சள் எடுத்தேன்
0: நான்.
1: அப்புறம் வந்து அப்போ அந்த 2016 நினைக்கிறேன் அந்த சினிமா ஒன்று வந்தது 36 வயது, அது வந்த உடனே தான் ரொம்ப காமெடியாக போயிடுச்சு. அத்தனை பேப்பரில் மேகசீனில் தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் என்னோட டெரஸ் கார்டன் பற்றி வந்து ஒரு ஸ்டேஜில் நானே போர் அடித்து போருங்க ஆளுபடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டேன். ஏன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கும் போராக இருந்தது. இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்கானிக்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போரும், ஆர்வமும் நேரமும் இருந்தா போறோம், ஒன்னும் கஷ்டம் இல்ல. கொஞ்சம் ஆரம்ப செலவு இருக்கு இல்லன்னு சொல்லல, ஒரு பட்டுப்பட வேலைன்னு வச்சுக்கோங்களேன்,
0: அவ்வளவுதான்.
1: நான் பட்டு கட்டுறது இல்ல, அதனால அந்த காசு அதுல போட்டுட்டீங்க. இப்ப வீட்டுல பயன்படுத்துற பொருள்ல இருந்து நம்ம செடிக்கு தேவையான உரம் எல்லாம் நான் காம்போஸ்ட் பண்றேன். வெர்மி காம்போஸ்ட்னா மண்புழு அது பண்றேன். அப்புறம் இந்த மிச்சா மீதி எல்லாம் வச்சுட்டு பழைய தயிர் அதெல்லாம் வச்சுட்டு, அதனால ரொம்ப ஒண்ணு செலவு கிடையாது. உங்களுக்கு ஆர்வமும் நேரமும் இருந்தா போறோம்.
0: சரி, இப்போ டெரஸ் கார்டனிங் வந்து புதுசா பண்ண வராங்க, ஆர்வம் இருக்கு ஆனா அதை பத்தின பெருசா அறிவில்லை அப்படின்றவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ், இது மட்டும் நீங்க பண்ணாதீங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்ற மாதிரி
1: எடுத்த உடனே பெருசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 4 க்ரோ பேக்கோ தொட்டியோ ஒரு 4 கீரையில ஆரம்பிங்க.
0: கீரையில,
1: ஆமா, ஏன்னா இது ஃபெயில்

0: ஃபெயிலியர் வரும். நானும் நான் எல்லாம் ஃபெயிலியர்லேருந்து தான் கற்றுக்கிறது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறது வந்து கத்திரிக்காய் வியாபாரியும் நெல் வியாபாரியும் அதை ஒன்று தான் லைஃப் லாங் போடுவார். என்னோடய ஃப்ரெண்டு சென்னையில் நூல்கோல் வளர்த்தாங்க.
1: ஓகே,
0: நான் கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன், அங்க சௌச்சோ வளர்த்தேன். எல்லாருக்கும் நான் சொல்லாது, ஒரு நாலே நாலு தொட்டியில கீரை வளர்க்க ஆரம்பிங்க, அது ரொம்ப ஈஸி. அந்த கீரையும் மூணாவது நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே தலை சாஞ்சிரும். விதைக்கிற முறையில இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா பிடிபட்டுரும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கீரை போட்டேன்னா அது மேல ரொம்ப மண்ணு போடக்கூடாது, ஜஸ்ட் அந்த விதைய தூவிட்டு அது மேல லேசா மண்ணு தூவிடணும். அப்புறம் வந்து கீரை வள ஆரம்பிச்சோன்னா தண்ணியை ஃபோர்ஸா போடக்கூடாது, ஸ்ப்ரே தான் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரத்துல இருந்தே நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பஞ்சகாவியானா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாட்டோட கழிவுல இருந்து தயாரிக்கப்படும். 2 ml போறோம், 1 L தண்ணியில போட்டு அது பூச்சிக்கொல்லி, அடுத்து அது பயிர் முக்கியம் உரமும் ஆச்சு, அதை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கீரை நல்லா செழிப்பா வளரும். இதை தவிர வேற அந்த முதல்ல மண்ணு போடுறோம்ல, அதே நல்ல சத்துள்ள மண்ணு போட்டுட்டா பெருசா வேற எந்த உரமும் தேவையில்லை.
1: ஓகே, இப்போ இதுக்கான இந்த உரங்கள் எல்லாம் தயாரிக்கிறோம் இல்லம்மா, அந்த உரம் தயாரிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து முக்கியமா இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது, இல்லாட்டி நம்ம வீட்டுல காய்கறி குப்பைகள் அந்த கழிவுல இருந்து நம்ம உரம் தயாரிக்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிறதுனா அதுல அந்த வந்து துர்நாற்றம் வரும். ஸோ அதனாலயே வந்து நிறைய பேர் வீட்டுல பண்ண மாட்டாங்க, வெளியே நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கி போடுறவங்க இருக்காங்க. பட் இது உண்மையிலே ஆக்சுவலி இது மித்தா இல்ல இது ஃபேக்டா?
0: நிஜம், ஃபேக்ட் தான்
1: வரும்.
0: ஏன்னா நான் ஒரு வாட்டி பண்ணிட்டு ஆரம்பத்துல 200 L ட்ரம், பெரிய ப்ளூ ட்ரம், ஒரு நாள் பாக்குற ஃபுல் புழுவும் பூச்சியுமா இருந்தது. எனக்கு என்ன அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தலை சுத்தி, ஏன்னா வீட்டுல தெரிஞ்சா கட்டாயம் எல்லாரும் திட்டுவாங்க, இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதான் திரும்ப திரும்ப இது வந்து எல்லாமே லேர்னிங் தான். நம்ம வந்து சிம்பிள், அது வந்து 50% நீங்க மக்ர உரம் போட்டீங்கன்னா 50% வந்து நம்ம காஞ்ச இலை
1: போடணும்.
0: அப்புறம் இதை விட இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் சமீபத்துல. நம்ம இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்குறோம், அதுக்கு வந்து கார்ட்போர்ட் அட்டை பெட்டி பிரவுன் கவர்ல தான் பொருளுங்க எல்லாம் வீட்டுக்கு வருது. அதை உக்காந்துட்டு நான் சினிமா ஓடிடியில படம் பார்த்துட்டே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுப்பேன். இதை வந்து நான் அந்த காய்கறி கழிவு போடும்போது இதையும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இது நல்ல சுலபமா மக்குது. அது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி புழுவும் வரதில்லை, அதுல இருக்க தண்ணி எல்லாம் இந்த அட்டை வந்து உறிஞ்சிக்குது. காஞ்ச இலையும் போடலாம், இதுவும் போடலாம், இது நல்லா இது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருது. இப்போ
1: அனுபவ பாடம்,
0: அனுபவ பாடம்.

0: கம்மிங் பேக் டு எழுத்தாளர் ஃபேஸுக்கு வருவோம். ஒரு எழுத்தாளர் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாசகி, நிறைய வாசிப்பீங்க அப்படின்னு, உங்களுக்கு வாசிப்பில் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் நீங்கள் ஒரு வாசகராக, நீங்கள் ஒரு ஒரு புதிய நம்மோ இல்லாட்டி எந்த எழுத்தோ ரொம்ப நீங்க ரசிச்சு படிச்ச அல்லது உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு கதையோ இல்லாட்டி ஒரு புதினமோ சிறுகதையோ அப்படின்னா எது சொல்லுவீங்கம்மா?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயமோகன் எழுதின வெண்முரசு. என்ன காரணம்னா, நமக்கு வந்து மகாபாரத கதை எல்லாம் தெரியும், அதில் கேரக்டர் தெரியும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, முடிவு என்ன தெரியும், ஆரம்பம் என்ன தெரியும், லைன் பை லைன் மகாபாரதம் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஜெயமோகனின் மகாபாரதம், அவர் வந்து அது எழுதின

0: மொழி நடையும் அதில் சொல்லப்பட்ட தத்துவங்களும் சொல்லப்பட்ட விதமும் என்னை ரொம்ப மனம் கவர்ந்தது. மிக இல்லை, எனக்கு ரொம்ப வீட்டில் பிரச்சனைனா குடும்ப குழப்பங்கள் நிறைய இருந்தது, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதில் என் நினைவில் சொல்கிறேன், அதில் வந்து இது ஒரு இடத்துல வரும், இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தி நான் ஆரம்பிச்சா நான் தோத்து போவேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி பெரிய டிஸ்கஷன் வீட்டில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே அதை நிறுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த பிரச்சனையை பத்தி நீங்க ஆரம்பிக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தோத்து போவீங்க. இன்னி வரை அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இதை நான் ரெண்டு மூணு பேர் சொல்லி அவங்களும் ஆமா ஆமா கரெக்ட் வேணும் அப்படின்னு.
1: ஓகே மேம், அடுத்த கேள்வி, எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, பேனாவை விட கூர்மையான ஆயுதம் எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. நம்மளோட படைப்புக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது அப்படின்னா அதை ஒரு எழுத்தாளராக நீங்கள் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க?
0: ரெண்டும் ஒன்று தான், நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் ஒன்று தான், நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று. ஏன்னா எழுதியோட என்னோட வேலை முடிஞ்சது. நீங்க ஒரு கன்சியூமர் மாதிரி காசு கொடுத்து என்னோட புக்கு நேரம் செலவழிச்சு அதை படிக்கும் போது உங்களோட கருத்துக்கு நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க பார்வையில் அது சரியில்லைன்னா சரியில்லை, நான் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், சரியில்லை ஓகே அப்படின்னு விட்டுருவேன் நான் அதோட.
1: சோ அதையும் ஒரு ஃபீட்பேக், பட் இட்ஸ் a ஃபீட்பேக் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
0: அது ஃபேக்ட், ஃபீட்பேக் இல்ல ஃபேக்ட், அது அவங்களோட பார்வை, அது அவ்வளவுதான். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைதான் அவங்களுக்கு.
1: அடுத்த கேள்வி, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கும் போது அவங்க வந்து நிறைய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய சோஷியலைஸ் ஆகணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், கலந்து நம்ம பழகினாதான் நிறைய விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கிக்க முடியும், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பை எழுதும் போது அவங்க தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கணும், தனியா உட்காந்து அதுக்கான அந்த கான்சென்ட்ரேஷன், ஏன்னா இப்ப மித்த வேலைகளை வந்து நம்ம மல்டி டாஸ்கிங்கா பண்ணிடலாம், ஆனா ஒரு படைப்பு ஒரு எழுத்து அப்படிங்கும் போது அதை மல்டி டாஸ்கிங்ல நம்ம பண்ண முடியாது, அந்த நேரத்துல நம்ம அதுல மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் வந்து ஒரு எழுத்தாளர் தனக்குள்ள வச்சுக்கணும், அப்படி அந்த ரெண்டு அந்த எக்ஸ்ட்ரீம்ஸையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க மேம்?
0: இது ரெண்டு கேள்வியா பாக்குறேன் நான்.
1: ஓகே,
0: ஒன்று வந்து கூட்டத்தில் தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த கூட்டத்தில் இருந்தாலும் எழுத்தாளர் தனிமையாக தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, கேட்கறதுக்கு தான் ஆள் கம்மி, காதுகள் தான் கம்மி. ஸோ நான் எழுத்தாளங்கிற வந்து கேட்டுக்கிட்டா போறோம், அவங்க அவங்க கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சமயம் பார்த்தா இது கவுன்சிலிங் மாதிரி, அவங்களோட விஷயத்த வந்து யார்கிட்ட யார் பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது வந்து கேட்டுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்குது. நாங்கள் வந்து எழுத்தாளருங்கும் போது சொல்லுவாங்க, நிஜமா நிறைய பேர் இந்த மாதிரி கதையை சொல்லுவாங்க, இதை நீங்க கதையா எழுதணும் அப்படின்வாங்க. சரி சரின்னு கேட்டுப்பேன் நான், ஏன்னா எல்லாத்தையும் கதையா எழுது. ரொம்ப ஒரு வாட்டி ரொம்ப காமெடியா இருந்தது, ஒரு அம்மா வந்து அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படி சொல்லி நீங்க இதை எழுதணும் எழுதணும்னாங்க. சரி சரி அப்படி சொல்லிக்கிட்டேன். அடுத்தது எனக்கு மனிதர்களை ரொம்ப பிடிக்கும், எல்லா மனிதர்களையும் பிடிக்கும், யாரையுமே எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால எங்க போனாலும் பாக்குறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கவனிக்கிறது, மத்தவங்களை வந்து அவங்களோட கேரக்டர் அதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க தனிமைன்னு, உண்மையா பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த தனிமை எழுதுறதுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு லெவலுக்கு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன், ஆனால் மைண்டில் வந்து உளுத்தம் பருப்பு காலி அடித்து ஆர்டர் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அது பேலன்ஸ் ஆகிடுது கொஞ்ச நாளில், வந்து சில சமயம் மறந்து போகும், இந்த எழுதுகிற இதில் வந்து முக்கியமான விஷயம் எதான்னு மறந்து போகும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியில்
1: ஓவர்கம் பண்ணி தான் ஆகணும்.
0: ஆனால் வந்து எனக்கு ஒரு முறை ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன், அன்றைக்கே வந்து ஏதோ முக்கியமான விஷயம் மறந்து போனேன், அப்போ வந்து எனக்கு கோவம் வந்து நான் எழுதவே போகிறதில்லை அப்படின்னு வீட்டில் கத்துனேன் நான். அப்போ தான் என்னோட மாப்பிள்ளை சொன்னார், நீங்கள் எழுதுனா எழுத வேண்டியதெல்லாம் சும்மா நீங்கள் சாக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அது நிஜமாக அவர் சொன்னது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது.
1: கரெக்ட்,
0: எழுதணுங்கிறது எழுத வேண்டியது தான், இதெல்லாம் வந்து சும்மா நாம சாக்கு கண்டுபிடிக்கிறோம், இந்த வீடுனா அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல புதுமை பித்தன் கதை எல்லாம் கேட்கும் போது பாவமா இருக்கும், அவங்க எல்லாம் பொருளாதாரமா நெருக்கடியெல்லாம் இருந்திருக்கு, அதுலயும் வச்சுக்கிட்டு குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தை அப்படியெல்லாம் இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பெரிய தனி ரூமா ஊட்டில போய் எழுதுனாங்களா, அவங்க எல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை கையில எழுதுறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப எல்லாம் வேர்ட்ல டைப் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வேணுமானாலும் எடிட் பண்றது அவ்வளவு சௌகரியமா இருக்கு. ஒரு கதையெல்லாம் நான் எத்தனை வாட்டி எடிட் பண்ணேன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போதும் ஒரு கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஒவ்வொரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிட்டு அதை திருப்பியே படி எடுக்கணும், அவங்க இன்னொரு காப்பி எடுக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை கை வலிச்சிருக்கும் அவங்களுக்கு பேனா பிடிச்சிட்டு எழுதி, எத்தனை பேப்பர் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எழுதிட்டு தானாங்க இருந்தாங்க, யாரும் பெரிய கோடீஸ்வரெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதே இதுதான் பெண் எழுத்தாளர்களுக்கும், இல்லை ஆண் பெண் ஒன்று வித்தியாசம் எனக்கு தெரியும்.

0: இல்ல, அன்றாட லௌகீக குழப்பங்கள் நடுவுல நம்ம எழுதணும், எழுதணுங்கிற ஒரு விடாமுயற்சி இருந்தா போறும், மற்றதெல்லாம்
1: அப்புறம்தான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய திருத்தங்கள் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி, நிறைய திருத்தங்கள் பண்ணி பண்ணி நீங்க எழுதின ஒரு கதையோ இல்லட்டி ஒரு புதினமோ அப்படின்னு சொல்லுவீங்க?
0: இது இந்த காவுதான், 3 மாசம் ஆச்சு அந்த புக்கு பப்ளிஷ் ஆகி. அது வந்து வரலாற்று புனைவு, அதாவது எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் அதில் வந்து காந்தியிலிருந்து நிறைய பேர் வராங்க, அந்த அதில் ஒரு இதாக வராங்க, அதனால் வந்து தப்பாயிடக்கூடாது, அதில் நிறைய கரெக்ஷன் இருந்தது, அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் படிச்சு அவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இது தப்பு அது தப்புன்னு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட, இந்த மாதிரி பழைய ஆளுங்க அந்த ஊருக்காரங்க அவங்க கிட்டலாம் இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டேன்.
1: இப்போ காவு அப்படின்ற இந்த புதினம், இந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
0: சித்த வீட்டுக்காரோட பாட்டி பேரு காவேரி, அவங்கள வந்து காவு பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து அவங்க பேர் காவேரின்னு எனக்கு
1: தெரியாது,
0: எனக்கும் ஒரு எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த பாரு காவு பாட்டின்னு சொன்னாங்க. இது என்ன பேரு காவுன்னு, நமக்கு எல்லாம் தமிழ்ல காவுன்னா காவு வாங்குறதுன்னு தான் நினைப்பாங்க. அப்பதான் சொன்னாங்க கரூர் பக்கம் எல்லாம் காவேரியே காவுன்னு கூப்பிடுவாங்களாம், அந்த பக்கம் சில ஊர்ல எல்லாம் அந்த காவேரிங்கிற பேரை ஷார்ட் ஃபார்ம்ல காவுன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்தது, சரி என்னோட ஹீரோயினுக்கு காவுன்னு வச்சுட்டேன்.
2: இதுவரை எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வாசவி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
5: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
4: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
5: https://awards.gov.in.
4: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.

0: வழங்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டு

0: அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடத்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார்.

0: சீர்திருத்த நடவடிக்கைகள். அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
1: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56 ஆகாஷ்வாணி
4: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே தேஷ்

0: ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணியில் மத்தியிலே 820 kHz மாலை 6:10 தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது.
6: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
7: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணெய் பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கச் செய்கிறது.
6: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
8: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Monsoon session of Parliament begins today. Both houses witness multiple adjournments amid opposition uproar. Prime Minister Narendra Modi calls for productive monsoon session of Parliament, says it will lead to welfare of the nation. Supreme Court to hear pleas seeking probe into Ram Temple donations theft case today. President Draupadi Murmu holds delegation level talks with her Moldovan counterpart Maya Sandu in Chisinau. And IMD issues red alert warning for heavy to very heavy rainfall over parts of Uttarakhand, Himachal Pradesh and Jammu and Kashmir. The monsoon session of Parliament began today. The Lok Sabha and the Rajya Sabha have been adjourned till 2 PM amid opposition protest over the NET paper leak issue. When the House met after the third adjournment at 1 PM, the opposition members continued with their protest over the NET issue. Presiding Officer Dilip Saikia tried to take up the scheduled business, but the opposition members did not pay heed to the Chair's advice and continued with their protest. Amid the uproar, the Lok Sabha was adjourned till 2 PM. Earlier, when the Lok Sabha

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து

அடுத்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல். படம் விருமன்.

0: இன்ன மயில.
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: நேரம் 2:35, 15 நொடி. திரைக்கானத்தில் நிறைவாக அனிருத் ஜொனிட்டா காந்தி பாடிய பாடல் படம் பீஸ்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஜி பாமா அவர்கள். பங்கு பெறுபவர் அதித்தி சுரானா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே அதித்தி. இப்பொழுது நாம் பித்தினா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து குட்டி ஆர் பப்லு என்ற கதையை பார்க்கலாம். அதித்தி சுரானா படி.
1: குட்டி இதரா.
2: குட்டி இங்கே வா.
1: படே பையன ஆஃபீஸ் சே ஆதே ஹி அவாஸ் லகாய்.
2: அண்ணன் ஆஃபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். ஆவாஸ் சத்தம்.
1: ஆய் பையா. குட்டி பையா கி ஆவாஸ் சுந்தே தோடி பாகி ஆய்.
2: வந்தேன் அண்ணா. குட்டி அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடோடி வந்தாள். தௌடி தௌடி ஓடோடி.
1: மேரி சாக்லேட் லாயே ஔர் உஸ்னே ஹாத் ஃபைலா தியே.
2: எனக்கு சாக்லேட் கொண்டு வந்தீர்களா? மேலும் அவள் கையை நீட்டினாள்.
1: ஹா ஹா பாய் ஆ ஏலே.
2: ஆமாம் ஆமாம் ஆ இதை எடுத்துக்கொள்.
1: பையானே அப்னி கோட் கி ஜேப் சே குட்டி கி பசந்த் கி சாக்லேட் நிகால் கர் உஸ்கே ஹாத் பர் ரக்தி.
2: அண்ணன் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் வைத்தார். பசந்த் பிடித்த, நிகால் கர் வெளியே எடுத்து, ஹாத் கை.
1: தேங்க்யூ பையா. குட்டி உச்சல்தி ஹுயி தோடி கை.
2: நன்றி அண்ணா. குட்டி குதித்து கொண்டே ஓடினாள்.
1: பகல் வாலி ஆண்டி கே யஹாம் பஹார் லான் மே ஹி பப்லு கடா மில் கயா.
2: பக்கத்து வீட்டு ஆண்டியுடன் புல்வெளிக்கு வெளியே பப்லு நிற்பதை கண்டாள்.
1: பப்லு தேக் மேரே பாஸ் கியா ஹை.
2: பப்லு பார் என்னிடம் என்ன இருக்கிறது.
1: குட்டி

0: ने अपने घर की बालकनी से ही आवाज लगाई.
1: गुड्डी तन वीट्टु बालकनी इलिरुंदे कुरल कोडुत्ताल.
0: और हाथ में टॉफी चमकाते हुए उसको चिढ़ाने लगी.
1: कईयिल टॉफियै काण्पित्तु अवनै केली सेय्दाल. टॉफी चॉकलेट चमकना पलिच्चिडुदल चिडाना केली सेय्दल.
0: गुड्डी के हाथ में चॉकलेट का पूरा पैकेट देखकर बबलू के मुंह में पानी भर आया.
1: குட்டியின் கையில் இருந்த சாக்லேட் பாக்கெட் முழுவதையும் பார்த்த பப்ளுவின் வாயில் எச்சில் ஊறியது. தேக்னா பார்த்தல் முஹ் வாய்.
0: அரே சாக்லேட் கிஸ்னே தி, தோடி முஜே பி தே.
1: ஏய் சாக்லேட் யார் கொடுத்தது, கொஞ்சம் எனக்கும் கொடேன்.
0: கேதா கேதா பப்ளு உன்கே கர் கி தரஃப் தோடாயா.
1: சொல்லிக் கொண்டே பப்ளு அவளுடைய வீட்டை நோக்கி ஓடினான். கர் கி தரஃப் வீட்டை நோக்கி, தௌட்னா ஓடுதல்.
0: அரே ஜா, குட்டி நே இன்கார் கத்தே ஹுவே உசே ட்ஹேங்கா திகா தியா.
1: ஏய் போ என்று குட்டி தர மறுத்து வெறுங்கையை நீட்டினாள்.
0: கல் ஜப் தேரே பாப்பா நே துஜே லெமன் ஜூஸ் லாக்கர் தி தோ தூனே முஜே கிலாய் தி கியா.
1: நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை சாறு கொண்டு வந்து கொடுத்தார், நீ எனக்கு குடிக்க கொடுத்தாயா?
0: சாரி கி சாரி குத் ஹி கா கயா தா.
1: அத்தனையும் நீயே குடித்து விட்டாய் தானே.
0: அச்சா அப் கி பார் ஜப் பாப்பா டாஃபி லாயங்கே தோ துஜே பி ஜரூர் தூங்கா.
1: சரி, இந்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும் பொழுது கண்டிப்பாக உனக்கும் கொடுக்கிறேன்.
0: பப்ளு நே சாப்லூசி கர்தே ஹுவே குட்டி கே ஹாத் மே ரகி சாக்லேட் கி தரஃப் ஹாத் படாயா.
1: பப்ளு முகஸ்துதி செய்து கொண்டே குட்டி கையில் வைத்திருந்த சாக்லேட்டை நோக்கி கையை நீட்டினான். அப் கி பார் இந்த முறை ஜரூர் கண்டிப்பாக, சாப்லூசி முகஸ்துதி ஹாத் படானா கை நீட்டுதல்.
0: லேக்கின் குட்டி இத்னி போலி தோடே ஹி தி.
1: ஆனால் குட்டி அவ்வளவு அப்பாவியாக இருக்கவில்லை. போலி அப்பாவி.
0: பப்ளு கோ ஜீப் திகாகர் போலி தோ ஜப் பையா துபாரா சாக்லேட் லாயங்கே தப் மே பி துஜே தே தூங்கி.
1: பப்ளுவிடம் நாக்கை காட்டி, அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும்பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள். ஜீப் நாக்கு, துபாரா மறுபடியும்.
0: வத் தோட்கர் உபர் சத் பர் சலி கை.
1: அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். சத் மாடி.
0: பப்ளு இத்னி ஜல்தி ஹார் மாண்ணே வாலா கஹா தா.
1: பப்ளு இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒற்று கொள்பவனா என்ன?
0: வா பி உஸ்கே பீச்சே பீச்சே சத் பர் ஆ கயா.
1: அவனும் அவளை பின்தொடர்ந்து மொட்டை மாடிக்கு வந்தான்.
0: ஔர் கிசி தர உஸ்ஸே டாஃபி ஹத்யானே கி தர்கீப் சோச்னே லகா.
1: எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்றும் வழிகளை யோசிக்க ஆரம்பித்தான். ஹத்யானா கைப்பற்றுதல், தர்கீப் தந்திரம், சோச்னா யோசித்தல்.
0: उसे कल कक्षा में टीचर की सुनाई हुई कव्वे और बिल्ली की कहानी याद आ गई.
1: நேற்று வகுப்பில் ஆசிரியர் சொன்ன காகையும் பூனையும் கதை பப்ளுவிற்கு நினைவிற்கு வந்தது. கல் நேற்று, கக்ஷா வகுப்பு, டீச்சர் ஆசிரியர், கௌவா காகா, பில்லி பூனை, கஹானி கதை, யாத் நினைவு.
0: एक कव्वे को कहीं से रोटी का टुकड़ा मिल गया.
1: ஒரு காக்கைக்கு எங்கிருந்தோ ஒரு ரொட்டி துண்டு கிடைத்தது. டுகடா துண்டு.
0: ஒரு பில்லி நே உசே ஹத்யானே கே லியே கவ்வே கே கானே கி பஹத் தாரீஃப் கர்தே ஹுவே உசே கானே கி ஃபர்மாயிஷ் கி.
1: பூனை அதை கைப்பற்றுவதற்காக காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. தாரீஃப் புகழ், ஃபர்மாயிஷ் கோரிக்கை.
0: தாரீஃப் சுன்கர் கவ்வா ஃபூல்கர் குப்பா ஹோ கயா.
1: அந்த புகழை கேட்ட காக்கை பெருமிதம் கொண்டது.
0: உஸ்னே கானே கே லியே ஜோ ஹி மூ கோலா ரோட்டி உஸ்கே சோஞ்ச் சே நீச்சே கிரபடி.
1: அது பாடுவதற்கு வாயை திறந்தவுடன் ரொட்டி அதன் அலகில் இருந்து கீழே விழுந்தது. கோல்னா திரத்தல், சோஞ்ச் அலகு, கிரபடி விழுந்தது.
0: ஒரு பில்லி ஜட் சே ரோட்டி மூ மே உடாகர் பாக் கடி ஹுயி.
1: பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது.
0: கோவா பெச்சாரா அப்னி பூல் சமஜ் கயா.
1: காக்கை வேறு வழியின்றி தன் தவறை உணர்ந்தது.
0: லைக்கின் அப் கியா ஹோ சக்தா தா.
1: ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்?
0: பப்ளு இசி தர கி கோய் தர்கீப் சோச்னே லகா.
1: பப்ளுவும் இதே மாதிரி வழிகளை யோசிக்க தொடங்கினான்.
0: குட்டி தேரி ஃப்ராக் கித்னி சுந்தர் ஹே, கஹான் சே மங்காய் தூனே? பப்ளு நே தாவ் ஃபேங்கா.
1: குட்டி உன் ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்கிறது, எங்கே வாங்கினாய் நீ என்று பப்ளு புதிர் போட்டான். தாவ் புதிர்.
0: யே தோ மேரே பர்த்டே பர் முஜே மேரே நானா ஜி நே தி தி.
1: என் தாத்தா இதை என் பிறந்தநாள் அன்று எனக்கு கொடுத்தார். பர்த்டே பிறந்தநாள், நானாஜி தாய் வழி தாத்தா, நானா பெண்பால் நானி.
0: பூரே ஏக்

0: 40 रुपये की है, गुड्डी ने आंखें नचाकर इतलाते हुए कहा।
1: அனைத்தும் 140 ரூபாய் தான் என்று குட்டி கண்களை ஆட்டி பெருமிதத்துடன் கூறினாள். 140 140 இட்லானா, பெருமை கொள்ளுதல்.
0: சாக்லேட் வேசேஹி ஹாத் மே ஜக்டே ரஹி.
1: சாக்லேட் அவள் கையில் அப்படியே இருந்தது.
0: பப்லு கபி சாக்லேட் கி தரஃப் தேக்தா தோ கபி குட்டி கி தரஃப்.
1: பப்லு சில சமயம் சாக்லேட்டையும் சில சமயம் குட்டியையும் பார்த்தான்.
0: குட்டி அப்படி பர்த்டே பார்ட்டிக்கு யாதோ மே கோ கை.
1: குட்டி தன் பிறந்தநாள் விழா நினைவில் மூழ்கி போனாள். யாத் நினைவு, பன்மை யாதே.
0: மேரே பர்த்டே பர் இத்தே சாரே லோக் ஆயே தே ஔர் முஜே இத்தே சாரே கிஃப்ட் மிலே தே கி பஸ்.
1: என் பிறந்தநாள் அன்று பல பேர் வந்தார்கள் மற்றும் எனக்கு பல அன்பளிப்புகள் கிடைத்தது. கிஃப்ட், அன்பளிப்பு.
0: ஹம் சப்னே மில்கர் கூப் கானே காயே தே.
1: நாங்கள் அனைவரும் சேர்ந்து நிறைய பாடல்களை பாடினோம்.
0: கூப் கேக் காயா,
1: நிறைய கேக் சாப்பிட்டோம்.
0: சப் பச்சோ மே டாஃபியா பாண்டி,
1: அனைத்து குழந்தைகளுக்கும் சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன. டாஃபியா சாக்லேட்டுகள், பாண்டினா வழங்குதல்.
0: ஔர் ஃபிர் கூப் கேம்ஸ் கேலே,
1: பின்னர் நிறைய விளையாட்டுகள் விளையாடப்பட்டன.
0: பப்லு கா தியான் தோ குட்டி கி ஹாத் மே ரகி சாக்லேட் கி தரஃபி லகா ஹுவா தா.
1: பப்லுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. தியான், கவனம்.
0: தேரா ரிப்பன் கித்னே அச்சே டங் சே பாந்தா ஹுவா ஹே.
1: உன்னுடைய ரிப்பன்கள் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டுள்ளன. அச்சே டங், அழகான முறையில். பாந்துனா, கட்டுதல்.
0: தேரி சோட்டி கான் கர்தா ஹே.
1: உனக்கு யார் பின்னல் பின்னி விடுகிறார்கள்?
0: சோட்டி மேரி மம்மி கர்தி ஹே.
1: பின்னல் அம்மா போட்டு விடுவாள்.
0: கபி கபி பாபி பி கர் தேதி ஹே.
1: சில நேரங்களில் அண்ணியும் போட்டு விடுவாள். சோட்டி, பின்னல். பாபி, அண்ணனின் மனைவி.
0: குட்டி சாக்லேட் கி பன்னி ஹட்டாகர் உசே ஏக் தரஃப் சே குதர்னே லகி.
1: குட்டி சாக்லேட்டின் ஜிகினா பேப்பரை கழற்றி ஒரு பக்கத்தில் இருந்து கடிக்க ஆரம்பித்தாள். பன்னி, ஜிகினா பேப்பர். ஹட்டாகர், கழற்றி. குதர்னா, கடித்தல்.
0: உஸ்கே ஆக்கோ மே அப் அப்னே ஜனம்தின் கே சப்னே தேர் ரஹே தே.
1: அவள் கண்களில் பிறந்தநாள் கனவுகள் இப்பொழுது மிதந்து கொண்டு இருந்தன. அபுபி, இப்பொழுதும். ஜன்மதின், பிறந்தநாள். சப்னா, கனவு.
0: பப்லு கி நஜர் குட்டி கே சம்சமாதே ஹுவே ஜூதோ பர் கை.
1: பப்லுவின் கண்கள் குட்டியின் பளபளக்கும் ஷூவில் விழுந்தது. நஜர், பார்வை. சம்சமானா, பளபளத்தல். ஜூதா, ஷூ.
0: ஆஹா, கித்னே சமக் ரஹே ஹே.
1: ஆஹா, எவ்வளவு பளபளக்கின்றன.
0: எக்தம் நயே ஹே க்யா.
1: இவை புத்தம் புதியதா?
0: ஔர் க்யா, கல் ஹி தோ பேனே ஹே.
1: வேறென்ன, நேற்றுதான் அணிந்து கொண்டேன். பகனுனா, அணிந்து கொள்ளுதல்.
0: மேரே பர்த்டே பர் யே மேரி மௌசி லாயி தி.
1: என்னுடைய பிறந்தநாளுக்கு என் சித்தி கொண்டு வந்து கொடுத்தார்கள். மௌசி, தாயின் சகோதரி. மௌசி ஆன்பால், மௌசா. லானா, கொண்டு வருதல்.
0: குட்டி இத்ராயி,
1: குட்டி பெருமிதம் கொண்டாள். இத்ரானா, பெருமிதம்.
0: பப்லு நிராஷ் சா குட்டி கே ஹாத் கி தரஃப் தேக்னே லகா.
1: பப்லு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டிருந்தான். நிராஷா, ஏமாற்றம்.
0: ஜிஸ்மே உஸ்னே அபி தக் கேட்பரி கோ மஸ்பூதி சே பக்டே ஹுயி தி.
1: அதில் அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். மஸ்பூத், இறுக்கமாக. பக்டனா, பிடித்தல்.
0: ஔர் உஸ்கா ஏக் ஹிஸ்ஸா வஹ கா சுகி தி.
1: அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டிருந்தாள். ஏக் ஹிஸ்ஸா, ஒரு பாகம்.
0: குட்டி அப்படி தாரீஃப் சுன்கர் பி சாக்லேட் நெஹி சோட் ரஹி தி.
1: குட்டி அவள் புகழை கேட்ட பிறகும் சாக்லேட்டை கைவிடவில்லை. தாரீஃப், புகழ். சோட்னா, கைவிடுதல்.
0: கவ்வே நே தோ ரோட்டி மூமே பக்கட் ரக்கி தி ஔர் மூ கோல்தே ஹி ரோட்டி கோ கிர்னா ஹி தா.
1: காக்கை ரொட்டியை தன் வாயில் பிடித்து கொண்டிருந்தது மற்றும் வாயை திறந்த உடனேயே ரொட்டி விழுந்தான்.
0: குட்டி பலா அப்னா சாக்லேட் கியூ சோடே.
1: குட்டி ஏன் தன் சாக்லேட்டை விட வேண்டும்?
0: சாக்லேட் தோ உஸ்கே ஹாத் மே தி.
1: சாக்லேட் அவள் கையில் இருந்தது.
0: ஔர் வ பாத் மூசே கர் ரஹி தி.
1: அவள் வாயால் பேசிக் கொண்டு இருந்தாள்.
0: பப்லு சோச்னே லகா.
1: பப்லு யோசித்துக் கொண்டிருந்தான்.
0: குச் ஐசி பாத் கர்னி சாஹியே கி வஹ அப்னே ஹாத் கோல் தே.
1: என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்க செய்வது?
0: சாக்லேட் உஸ்கே ஹாத் சே கிர் ஜாய் தோ மை உஸே உடாகர் பாக் ஜாவும்.
1: கையில் இருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் பப்லு. சோச்னா, யோசித்தல். கோல்னா, திரத்தல். கிர்னா, விழுதல். பாக்னா, ஓடுதல்.
0: வேசே தோ உஸ்ஸே சீன்கர் பி வோ சாக்லேட் லே சக்தா தா.
1: அவன் அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி எடுத்து

0: இருக்கலாம். சீனனா பிடுங்குதல், லேனா எடுத்துக்கொள்ளுதல்.
1: லேக்கின் லடாய் ஜகடா ஹோனே கா டர் தா.
0: ஆனால் சண்டை வந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. ஜகடா சண்டை, டர் பயம்.
1: ஆர் அகர் குட்டி உஸ்கே மம்மி பாப்பா சே ஷிகாயத் கர் தே தோ பிட்டாய் ஹோனே கா பி.
0: ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடி விழுமோ என்று பயம். ஷிகாயத் புகார்.
1: நீச்சே கிரனே கே பாத் தோ பப்லு படே ஆராம் சே சாக்லேட் உட்டா சக்தா தா.
0: கீழே விழுந்த பிறகு பப்லு சாக்லேட்டை எளிதாக எடுத்து விடலாம்.
1: ஜமீன் பர் படி சீஸ் பர் தோ சப்கா ஹக் ஹே.
0: தரையில் இருக்கும் பொருள் மீது அனைவருக்கும் உரிமை உண்டு. ஜமீன் தரை, சீஜ் பொருள், ஹக் உரிமை.
1: குட்டி தெரி சூடியா துஜே கிஸ்னே பேனாய் உத்தார் கர் திகானா.
0: குட்டி உன் வளையல்களை உனக்கு யார் அணிந்து விட்டார்கள்? கழற்றி காண்பிப்பாயா? சூடியா வளையல்கள், உதார்னா கழற்றுதல்.
1: பப்லு நே உசே சூடியா உத்தாரனே கேலியே உக்சாயா.
0: பப்லு அவளை

0: உத்தார் கர் திகானா.
1: குட்டி, உன் வளையல்களை உனக்கு யார் அணிந்து விட்டார்கள்? கழற்றி காண்பிப்பாயா? சூடியா வளையல்கள், உதாரனா கழற்றுதல்.
0: பப்லு நே உசே சூடியா உத்தாரனே கேலியே உக்சாயா.
1: பப்லு அவளை வளையலை கழற்ற உற்சாகப்படுத்தினான். உக்சாயா, உற்சாகப்படுத்துதல்.
0: லேக்கின் குட்டி கே ஹாத் மே சூடியா படி முஷ்கில் சே சடி தி ஓர் மம்மி நே ஹாத் மே சாபுன் லகாகர் உன்ஹே சடாயா தா.
1: ஆனால் குட்டியின் கையில் வளையல்களை மிகவும் சிரமப்பட்டு சோப்பு தடவிதான் அம்மா அணிந்து விட்டிருந்தாள். முஷ்கில், சிரமம், சாபுன், சோப்.
0: இஸ்லியே உஸ்னே சூடியா உத்தாரனே மே அப்னி அசமர்த்ததா பிரகட் கர்தி.
1: அதனால் தன் வளையல்களை கழற்ற அவள் தன் இயலாமையை வெளிப்படுத்தினாள். அசமர்த்ததா, இயலாமை, பிரகட் கர்னா, வெளிப்படுத்துதல்.
0: சாத்ஹி மே யே கஹனா பி ந பூலி கி யே சூடியா உஸே உஸ்கி புவா நே உபஹார் மே தி தி.
1: கூடவே இந்த வளையல்கள் அவளது அத்தையால் தனக்கு அன்பளிப்பாக கிடைத்தவை என்று சொல்ல அவள் மறக்கவில்லை. பூல்னா மரத்தல், புவா அத்தை, உபஹார் பரிசு, புவா ஆண்பால், பூபா. சரி அதிதி, இத்துடன் இந்த கதையை இங்கே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள். பங்கு பெற்றவர் அதிதி சுரானா. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம் தேவாளா, விண்ட்வர்த், கிளென்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேச

லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழைத்தூரலுக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் 26ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பையொட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 3 மணி. சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 29 நிமிடம். குரல் முதம் கேட்போம்.

0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்.
0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் ஹரிஹரன், விஜய், நகுல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். மாட்டு வழியாக வேப்பெண்ணெய் பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை கட்டி பூச்சிகளை கையாளலாம். நானோ யூரியா பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்கச் செய்கிறது.
0: வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் சுரேஷ்குமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்வது கார்த்திக் சுமங்கலி குரல்கள். திரைப்படம் உனக்கும் எனக்கும்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: மத்தியலை 720 KHz ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது. அரண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருப்பது கார்த்திக் ஆஷா மேனன் குரல்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 3வது பகுதி. வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும். திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 8:30 திரைகாலம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 செய்திச்சுடர். 9:30 இசைப்பேருரை. மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். தொடர்ந்து காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பவளப்பாறைகள் கடலின் வண்ண உலகம். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் உணவுக்கு மரியாதை ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர். 8:00 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் ராமச்சந்திரன் முஷா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நாளை இரவு 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதிய

0: the government around 4 p.m. Mr. Nadda urged all the protesters to end their sit-in and assist the administration in restoring normalcy. The Delhi police has appealed to all the protesters in New Delhi to maintain peace, exercise restraint and cooperate with the police in ensuring peace and public order. In a video message, Additional Commissioner and Public Relations Officer of Delhi Police, Rajiv Ranjan, urged the participants to conduct themselves peacefully, refrain from indulging in any unlawful or violent activities and comply with the lawful directions issued by the police officers or personnel deployed on duty. In the United Kingdom, Andy Burnham, the newly elected leader of the Labour Party, has took charge as country's new Prime Minister. King Charles III invited the 56-year-old former mayor of Greater Manchester to form a new government following the resignation of Keir Starmer. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam.
2: Akashvani. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ஓடையில் வேண்டுமென்றே விழுந்தாயா அல்லது மயக்கம் வந்து விழுந்தாயா என்று குந்தவை வானதியிடம் கேட்க, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும், மயக்கம் வந்துதான் விழுந்தேன், தாங்களும் அந்த வானர்குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள், காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாக தோன்றவில்லையே, இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜன்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன், இந்த ஜன்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல் பேசுகிறாயே, நான் சொல்கிறேன் கேள் வானதி, வீணாக மனதை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே, அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை, சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன், அன்றொரு நாள் காவிரித்தாய் என் தம்பியை காப்பாற்றினாள், அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும், சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம். எந்த ஆதாரத்தைக் கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்லுகிறீர்கள் அக்கா? என் மனத்துக்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது, என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனத்திற்கு தெரிந்திருக்கும், நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன், மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா, உள்மனத்திலும் நம்பிக்கை இல்லை, வெளிமனத்திலும் நம்பிக்கை இல்லை, நீ அப்படி எவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறாய், என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது, தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது, விழித்து கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று, அது என்ன வானதி? தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது, என்னை அழைப்பது போலவும் இருந்தது, கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது, அது ஏன் பிரமை என்று சொல்லுகிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே, இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிரமை என்பதை அறிவீர்கள், ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேனல்லவா, அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன், அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது, யாருக்கும் யாருக்கும் திருமணம், அதை சொல்ல விருப்பமில்லை அக்கா, மொத்தத்தில் மனத்தில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன், வானதி நீ சொல்வது முற்றிலும் தவறு, கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும், மனத்திற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும், கதைகள் காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்லுவேன், பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா, இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி. இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டன என்று ஆச்சரியப்பட்டாள். வானதி இது என்ன அவசரம், அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா, இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே, உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா, எனக்கு என்ன பயமக்கா, கொடும்பாளூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் நால்வரும் ஒருவேளையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள், அழகா இருக்கிறது, உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய், உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா, எனக்கு பயமொன்றுமில்லை, கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள், அதிலும் இளைய பிராட்டியின் நன்பு குகந்த தோழினான் என்பது யாருக்கு தெரியாது, ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள், போகும்போது அந்த குழந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன், அவ்விதம் செய்யலாமா, அவரிடம் எனக்கு கூட வரவேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே, இல்லையக்கா இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன், குந்தவை

0: விளக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள். இந்தப் பெண் ஒரு நாளில் உருஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை. அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள்.
1: சரி வானதி, உன் விருப்பம் போல செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள்.
0: வானதியை விட்டு பிரிந்ததும் அரசளங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்குச் சென்றாள். காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்கதடி மெய்மறந்து நிற்கதடி. குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான். உடனே எழுந்து நின்று, வருக வருக இளவரசியாரே வருக, ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான்.
1: எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள்.
2: இது தங்கள் அரண்மனை, இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தாங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன்.
1: ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும். எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி.
2: அம்மணி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைச்சாலையும் இல்லை. பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை, சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் 100 வருஷத்துக்கு முன்பு.
1: ஏன், ஏன் வல்லத்து அரண்மனையின் மீது சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்?
2: எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை.
1: அதெப்படி?
2: என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளிலே காலகாலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேறு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களை சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லுவார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள், அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளை பார் என்று சொல்லி வியப்பார்கள். ஓஹோ, இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன்.
3: அடடே,
2: இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு அரசன். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்குச் சென்று இந்த பாடலை சொன்னார். என் கவிகை என் சிவிகை, என் கபசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது என்பரால் பன்கவள மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து. இவ்விதம் இந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாகச் சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள்.
1: எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியாதல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான், அதன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
2: வானர் குலத்தின் வீரப்புகழை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேன்.
1: இந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்ளுகிறீர் அன்றோ?
2: ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிகப் பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையை கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தை எல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது.
1: ஐயா, வைத்தியர் மகன் பினாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்?
2: கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்லாளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட இருந்தான். அது போகிறதென்றால் சற்றுமுன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்து கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 1000-10000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின்

0: குற்றன் என்று குற்றம் சாட்டினான். வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா?
1: எது உண்மையல்லவா?
0: நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையை சொல்வீரா?
1: நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி.
0: ஆஹா, அது என்ன விரதம்? அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக் கொண்டீரோ?
1: இல்லை இல்லை, அதற்கு முன்னாலேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள்.
0: எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர்! உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய் போயிற்று. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாக போயிருக்கும்!
1: இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது.
0: உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி.
1: என்ன வாக்குறுதி கொடுத்தேன்?
0: இனிமேல் தவறு ஏதும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக.
1: கடவுளே, அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள். என் வழியே போகிறேன்.
0: அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது. இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான் என்றாள்.
1: வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான்.
0: நீர் எதற்காக சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா?
1: இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா?
0: இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர்தான். அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள்.
1: அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள்.
0: நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது.
1: சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்லுகிறீர்களா?
0: இல்லை இல்லை, அதுவும் உமக்கு லட்சியமில்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர்.
1: பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள்?
0: என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன்.
1: தேவி, நான் வீடு வாசலற்ற அநாதை. என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழங்கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ மூன்று உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி.
0: யார் கண்டது? இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம்.
1: ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள்.
0: இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்?
1: அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம். தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்?
0: அதிலேதான் என்ன தவறு?
1: நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: களிப்பில மெருகும் சோகத்தில வாட்டமும் வானதியின் புறத்தோற்றத்தில் காணப்பட்டது போல சுபாவத்தில முரண்பாடுகளை அதிநுட்பமாக உணர்த்திக்கிட்டு வரார் ஆசிரியர். இந்த கட்டத்தில் பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமா இருக்கார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் அந்த ஓடக்கார பெண் தங்கிட்ட 1000 உயிர்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வாளாமே. இந்த செய்தி வேதனை அளிக்குது. இது இப்படி இருக்க தன்னை அடிக்கடி நந்தவனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்தரங்கம் பேசி வந்த இளைய பிராட்டி இப்போதெல்லாம் தனிமையை நாடுறாங்க. அது மட்டுமா, சுத்தி இருக்கிற எல்லாருமே கூடி கூடி பேசுறாங்க. எல்லாமே மர்மமா இருக்குது. மொத்தத்துல அடைக்கலமா வந்த இடமே சிறைச்சாலை போல ஆயிட்டுது. அடுத்த காட்சியை சிறைச்சாலையிலேயே அமைச்சிட்டார் கல்கி. மாதோட்ட சிறையோ பழையாறை சிறையோ ஏன் தஞ்சாவூர் நிலவரையோ கப்பலின் அடித்தளத்துல இருண்ட அறையோ இதிலுமே குந்தவையின் நினைவோடையே இருந்துகிட்டு வர வல்லவர் எனக்கு என்ன குறை? பல காரணங்களால வேற யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தர வேண்டினா குந்தவை. அவரோ வந்தியத்தேவன் தான் பொருத்தமான ஆள்னு சொல்லிட்டார். ராஜாங்க விஷயம் ஏற்பாடு பண்றவர் பேரரசின் முதன் மந்திரி. தன் உள்ளத்தை திறந்து காட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சுவாரஸ்யமான கட்டத்துல இருக்கும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: தொடர்வது திரையிசை பாடலொன்று. கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்ல மீடியம் ஸ்கேல் போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US dollar மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு

0: கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேகா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
2: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலியமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனா்.

0: உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் இன்றவையில் ஜானி படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

மனமினிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைகானத்தில் தொடர்வது VIP திரைப்பட பாடல். ஒலிக்கவிருப்பது ஹரிஹரன், சித்ரா குரல்கள்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிட இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் 14 மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ₹750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100 கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு

0: ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லின்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை 4:00 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்யும்.

0: வருகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு

பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி, தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-2322, 6611-4332 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது 0422 6611-2322, 0422 6611-4332 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதையும் தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அந்த பகுதியில் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குனர் அறிவிக்கிறார். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள், நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அடர்ச்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இரக்கை

மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
1: செல்வி, மண்புழு உரம் தயாராயிடுச்சுல்ல? மச்சான வண்டி பூட்டிக்கிட்டு வர சொல்லவா?
2: உரம் தயாராத்தான் இருக்கு வள்ளி, ஆனா உங்க கழனிக்கே கொண்டாந்து நாங்களே கொடுத்துடுறோம்.
1: உங்களுக்கு எதுக்கு சிரமம்?
2: சிரமம் எல்லாம் இல்ல வள்ளி, நம்ம மாரிமுத்து அண்ணனும் மண்புழு உரம் கேட்டிருந்தாரு. நாளைக்கு வண்டியில உரத்தை எடுத்துக்கிட்டு அவர் கழனியில கொண்டு சேர்க்கணும். அப்படியே உங்க கழனிக்கும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு மச்சான் சொன்னாரு.
1: ரொம்ப நல்லது செல்வி. கழனியில முழுக்க முழுக்க இயற்கை எரு, இயற்கை பூச்சி விரட்டி, பஞ்சகவ்யா இப்படி எல்லாம் பயன்படுத்துறதால மனசும் நிறைவா இருக்கு, பயிரும் தரமா இருக்கு.
2: நெசந்தா வள்ளி, ரசாயன மருந்து போடுறதால பல பாதிப்புகள் ஏற்படுது, ஆனா நாம இயற்கை முறை விவசாயம் செய்யறதால தரமான பயிர் விளைவிக்கிறதோட சுற்றுச்சூழலையும் தூய்மையா வச்சுக்கிறோம்.
1: ஏன் செல்வி, இயற்கை விவசாயத்துல பயிர் தரமா இருக்கு, நம்ம ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது, ஆனா சுற்றுச்சூழல் எப்படி?
2: வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவங்க எடுத்து சொல்றாங்க. மொத நீ இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
3: அங்கக வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. இன்றைய வேளாண்மையில் உழவு மட்டுமல்லாமல் ரசாயனங்களின் ஆதிக்கமும் உள்ளது. பசுமை புரட்சி இந்தியாவை உணவு உற்பத்தியின் தன்னிறைவு அடைய செய்தது. இதற்கு முக்கிய காரணமாக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. 65 ஆண்டுகள் கழித்து அதே ரசாயனங்கள் இன்று நமது மண்ணில் உள்ள வளங்கள், நீர், உணவு, உடல் நலம் அனைத்துக்கும் சவாலாக மாறியுள்ளது. 1 ஏக்கரில் 8 மூட்டை நெல் விளைவு பெற்ற காலம் போய் இன்று 25 மூட்டை நெல் நாம் அறுவடை செய்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, யூரியா, டிஏபி, பொட்டாஷ் போட்டு மண்ணோட பசியை ஆற்றி நாம் நிலத்தில் நெல் உற்பத்தி செய்கிறோம். மேலும் பூச்சிகளை அழிப்பதற்காக மோனோக்ரோட்டோபோஸ் போன்ற பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகிறோம். ஒரு காலத்தில் 1 மூட்டை யூரியா போட்டு 10 மூட்டை நெல் எடுத்திருந்தோம். இன்று அதே இது 3 மூட்டை யூரியா போட்டாலும் 2 மூட்டை நெல் தான் எடுக்க முடிகிறது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஆங்கிலத்தில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் என்று கூறுகிறோம். பசுமை புரட்சியில் விவசாயத்தில் ரசாயனத்தின் பயன்பாடு நல்ல முன்னேற்றத்தை அடைய செய்தது. இருப்பினும் இந்த முன்னேற்றம் ஒரு குறுகிய காலத்திற்கு சிறகடித்து பறந்தது. விவசாயத்தில் ரசாயன பயன்பாட்டின் விளைவாக மண் ஆரோக்கியம் குறைவு, பூச்சி மற்றும் நோய்களின் எதிரான எதிர்ப்பு திறன் அதிகரிப்பு மற்றும் பயிர் சாகுபடியில் பாதகமாக நுண் தட்பவெப்ப நிலை ஆகியவை ரசாயனத்தின் பயன்பாடாக வெளிவந்த ஒரு காரணிகளாகும். விவசாயத்தில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு ரசாயனத்தின் பயன்பாட்டு இலக்காக இருந்தது. இருப்பினும் ரசாயனத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறனை அதிகரித்தது. இது பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்த மேலும் நச்சு வாய்ந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. இவை அனைத்தும் விவசாயத்தின் உற்பத்தி செலவை அதிகரித்தது. விவசாயிகள் ரசாயனத்தின் பயன்பாட்டை அதிகரித்ததால் மண்ணின் ஆரோக்கியம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது நிலைத்த தன்மையுடைய விவசாயத்தை செய்வதற்கு மண் முக்கியமான ஒரு ஆதாரமாக உள்ளது. பயிர் உற்பத்தியின் வெற்றிக்கு மண்ணின் கட்டமைப்பு ஒரு காரணியாக உள்ளது. மண்ணின் நீர் தேங்கும் திறன் மற்றும் வடிகால் வசதி ஆகிய இரண்டும் மிகவும் முக்கியமான காரணியாக உள்ளது. நல்ல மண் அமைப்பு பயிர்கள் தங்கள் வேர்களை மண்ணில் ஆழமாக பரப்பி நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு பயனுள்ளதாக உள்ளது. ஒரு நல்ல மண் அமைப்பு மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனையும்

போதுமான அளவில் கிடைக்கச் செய்கிறது. இது நீர்நிலை பகுதியில் நிலையான வேளாண்மை உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான தேவைகளில் ஒன்றாக உள்ளது. மேலும் மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தையும் இது அதிகப்படுத்துகிறது. இருப்பினும் மண்ணின் அமைப்பு ஒரு நிலையான அம்சம் அல்ல. உண்மையில் இது சாகுபடி முறை மற்றும் பிற சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த காரணிகள் மாறுபடுகிறது. மண் துளைகளில் திரட்சி மண் கட்டமைப்பு பெறுவதற்கு முக்கியமாக உள்ளது. மண் துளைகளில் உள்ள திரட்சிகளை உருவாக்குவதில் கூழ்மங்கள் மற்றும் கரிமங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் துளைகளில் திரட்சி அத்துளைகள் இடைவெளியாக இடைவெளியில் உள்ள துளைகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது. நல்ல மண் கட்டமைப்பதற்கு மண்ணின் துளைகள் சீராக பரவுவதற்கும் உதவுகிறது. உலகம் முழுவதும் உள்ள நீர்நிலை பாதுகாப்பு திட்டங்களில் இயற்கை வேளாண்மையில் பயன்பாடு எளிதாக்குகின்றது. மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்ப்பது, சிறந்த மண் திரள்களை உருவாக்குவது போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நீர்நிலை பகுதிகளில் நிலையான பயிர் உற்பத்திக்கு தேவையான நல்ல மண் கட்டமைப்பை செய்ய உதவுகிறது. விவசாய வளர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்ப மண் முக்கியமாக உள்ளது. இந்த வளத்தை முறையாக நிர்வகித்து கொடுத்தால் மண் சீர்வழிவிலிருந்து நாம் மேலும் பாதுகாக்கலாம். இன்று மண்ணில் வேதியியல் தன்மையை மாற்றத்திற்கு மானிய அடிப்படையில் கிடைக்கப்பட்ட உரங்களின் அதிகளவு பயன்பாடு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இது மேலும் மண்ணின் சீரழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொடர்ச்சியாக இரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணில் கரிமம் சத்து குறைந்து 1% கீழாக இந்த கரிம சத்து குறைய ஆரம்பித்துள்ளது. நல்ல மண்ணுக்கு தேவையான அளவு கரிமம் என்பது 2.5% கரிமப் பொருளாகும். தமிழ்நாட்டில் 92% மண்ணில் கரிம சத்தோட அளவு 0.5% கீழாக உள்ளது. இதனால் இரசாயன உரங்கள் மட்டும் போட்டு விவசாயம் செய்வதன் மூலம் இந்த கரிம சத்தின் அளவு மிகவும் குறைகிறது. இதை மாற்றுவதற்காக மாட்டு எரு, தொழு உரங்கள் இடுவது மிகவும் முக்கியமாகும். மேலும் மண் இறுக்கமடைகிறது. யூரியாவின் அதிகமான பயன்பாட்டால் மண் கெட்டுப்போய் மண்ணில் நீர் உறையும் தன்மை மற்றும் வேர் வளர்ச்சி திறன் குறைகிறது. மற்றபடியாக நுண்ணுயிர்களின் அளவு, குச்சிக்கொல்லிகளின் தீமைகள் அதிகப்படுவதால் மண்ணில் நன்மை செய்யும் மண்புழு, அசோஸ்பைரில்லம், ரைசோபியம் போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் அளவு மிகவும் குறைந்துள்ளது. மேலும் அதிக உரம் பயன்படுத்துவதால் மண்ணில் உப்பு தேக்கத்தை அதிகப்படுத்தி நிலம் கலர் நிலமாக மாற்றமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 400,000 கலர் நிலங்கள் உள்ளன. மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவது. உரத்தில் 30% மட்டுமே பயிர்கள் எடுத்துக்கொள்கிறது. மீதமுள்ள 70% நீரில் கரைந்து ஏரி, குளம், நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. நாம் பயன்படுத்தும் யூரியாவில் 40% தான் பயிர்கள் எடுக்கிறது. மீதி உள்ள 60% காற்றில் அமோனியாவாக பரவுகிறது அல்லது தண்ணீரில் நைட்ரேட்டாக கலந்து விடுகிறது. இது கிணறு, குளம் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை வீணாக்கி அவற்றின் தன்மையை குறைக்கிறது. மேலும் யூரியாவில் இருந்து வெளிப்படும் நைட்ரேட் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மிகவும் ஆபத்தான வாயுகளாகும். மேலும் உயிரின பன்மை அழிவு, அதாவது தேனீக்கள், பட்டாம்பூச்சி, வண்ணாத்துப்பூச்சியின் எண்ணிக்கை 75% பெரிய அளவில் உர பயன்பாடுவது மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் குறைகிறது. இது மகரந்த சேர்க்கையை பயிர் உற்பத்தியை பாதிக்கிற ஒரு காலகட்டத்திற்கு எடுத்து செல்கிறது மற்றும் மனிதனின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. மேலும் பொருளாதார சவால்களாக இடுபொருட்களின் செலவும் அதிகரிக்கிறது. மொத்தமான சாகுபடியில் 35% உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக உள்ளது. மேலும் மானிய சுமை, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு பெரிய அளவில் உரங்களுக்கான மானிய செலவு கொடுப்பதால் மானியத்திற்கான செலவு 1.75 லட்சம் வரை மானிய செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது நாட்டின் நிதி சுமையையும் அதிகப்படுத்துகிறது. இதற்கான நிலையான தீர்வுகளாக மண் பரிசோதனை மிகவும் முக்கியமாக உள்ளது. அதாவது நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தும் மண் அட்டைகளை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு எவ்வளவு தளிய சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வேண்டுமென்று அளவுகளை குறிப்பிடுகிறதோ அந்த அளவு உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது மண் அட்டையை பயன்படுத்துவதன் மூலம் 20% வரை உரங்களை நாம் மிச்சப்படுத்தலாம். மக்கிய உரம் மற்றும் சாணம் போன்ற கரிமப் பொருட்களை சேர்ப்பதன் மூலம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பராமரித்து மண்ணின் கரிமப் பொருட்களின் வளத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் மண்ணின் கட்டமைப்பு, நீர் தக்கவைக்கும் மற்றும் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டையும் மேம்படுத்தலாம். நீண்டகால விவசாய உற்பத்தி திறனுக்கான சுற்றுச்சூழல் அழுத்தங்களையும் எதிர்கொள்ளவும் திறனாய ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக மாற்றலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து என்பது 100% ரசாயனம் இல்லாமல் மற்றும் 100% இயற்கை இடுபொருள்கள் இல்லாமல் 50-50 என்ற கலவை ரீதியாக நாம் ரசாயனம் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்லபடியான விவசாயம் செய்யலாம். அதாவது தொழு உரங்கள் 5 டன் பயன்படுத்தி அதனுடன் பசுந்தாள் உரங்கள்
தக்கை பூண்டு மற்றும் சணப்பை போன்ற பயிர்களை பயன்படுத்த

தன் மூலம் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையையும் பயன்படுத்தலாம். யூரியா 50% என்ற அளவில் பயன்படுத்தி அதனுடன் அசோஸ் பயிரிலம் 2 கிலோ விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையும் அதிகரிக்கலாம். அதிகரித்த பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில் கிடைக்க உறுதி செய்கிறது. ஆரோக்கியமான பயிர் உற்பத்திக்கு விளைச்சலை அதிகப்படுத்தவும் பயன்படுகிறது. சமச்சீரான ஊட்டச்சத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து பயன்பாடு திறன் மேம்படுகிறது. அதிகமான இடுபொருட்களின் தேவையை குறைப்பதோடு உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துவதன் மூலமும் நாம் ரசாயனங்களின் பயன்பாட்டை வேளாண்மையில் பெரிய அளவில் குறைக்கலாம். அதாவது விளக்கு பொறிகள் வைத்து தாய் 5 பூச்சிகளை கவர்வதன் மூலம் ETL பொருளாதார சேர நிலைக்கு வந்தால் மட்டும் நாம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பூச்சிக்கொல்லிகளின் அளவை குறைக்கலாம். அதற்கு மாற்று வழியாக வேப்பெண்ணெய் 3% பயன்படுத்துவதன் மூலமும் ட்ரைக்கோடர்மா அட்டை ஏக்கருக்கு 5 கட்டி விவசாயம் செய்வதன் மூலமும் பெரிய அளவில் பூச்சிகளை நாம் கவர்ந்து நல்லபடியான விவசாய முறைகளை கையாளலாம். இது இல்லாத பட்சத்தில் மட்டும் கடைசியாக இரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும். அதுவும் இரசாயன கலவைகளை பயன்படுத்துவது அதன் தன்மையை பொறுத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது பச்சை முக்கோணம், நீலை முக்கோணம் ஆகிய மருந்துகளை பயன்படுத்தி சிகப்பு மற்றும் மஞ்சள் முக்கோண வடிவமான மருந்துகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியமாகும். மேலும் உரம் பயன்பாட்டில் நானோ உரங்கள் மற்றும் ட்ரோன் மூலம் உரங்களை பயன்படுத்துவது ஒரு துல்லிய விவசாய முறைக்கு அடிக்கோளாக உள்ளது. யூரியாவில் நானோ யூரியா 500 ml ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் உரத்தின் அளவை குறைக்கலாம். 45 கிலோ யூரியா வேலை செய்யும் அளவு இந்த 500 ml நானோ யூரியாவை பயன்படுத்தும் பொழுது நாம் பெரிய மகசூலை பெற முடிகிறது. மேலும் ட்ரோன் மூலம் தெளிப்பதன் மூலம் 90% மருந்துகள் இலை வழியாக பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க செய்கிறது. இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் பெரிய அளவில் உர மேம்பாடை தவிர்க்க முடிகிறது. அதாவது பஞ்சகாவியா 3% தெளிப்பதன் மூலம் 25% யூரியா பயன்பாட்டை குறைக்கலாம். மேலும் மீன் அமினோ அமிலம் பயன்படுத்துவதன் மூலம் பூ அதிகப்படுத்துதல் மற்றும் காய்களுடைய பெருக்கத்தையும் அதிகப்படுத்தலாம். மேலும் பூச்சி புரட்டிகளாக மூலிகை பூச்சி புரட்டிகளை பயன்படுத்தலாம். இவை இயற்கையாக கிடைக்கும் இஞ்சி பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் கரைசலின் மூலமும் செய்யப்பட்டு பெரிய அளவில் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இதனுடைய உற்பத்திகள் பெருக்குவதற்காக KVKயில் இதற்கான தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக 1 லிட்டர் தயாரிப்பதற்கு வெறும் 40 ரூபாய் மட்டும்தான் செலவாகிறது. நிலையான தீர்வாக ரசாயனங்களை குறைப்பதற்கு என்பது ஒரு உடனடியான சாத்தியக்கூறாக அமைவதில்லை. அதனால் ரசாயனங்களை குறைத்தல், முறைப்படுத்துதல் மற்றும் மாற்று வழிகளை காணுதல் மிகவும் முக்கியமான அம்சமாக உள்ளது. மேலும் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாடு, அதாவது நியூட்ரியன் யூஸ் எஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், பயிருக்கு இடப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கு பயிரால் பயன்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்தின் அளவிற்கும் உள்ள விகிதமே ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் என அழைக்கப்படுகிறது. இது பொறுத்து உரங்கள் பயன்பாடு அளவை நாம் குறைத்து அல்லது எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் பயன்படுத்தி பயன்பெறலாம். மேலும் சென்சார் அடிப்படையில் உரங்களை பயன்படுத்துவது ஒரு மேலாண்மையாகும். நைட்ரஜன் சென்சார்களை கொண்டு இலைகளின் பச்சை அளவை அறிவதன் மூலம் யூரியா இடுவதையும் நாம் மேலும் அறிந்து கொள்ளலாம். துல்லியமான வேளாண்மை செய்வதன் மூலம் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சென்சார் போன்ற தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்கள் விவசாயிகளுக்கு உரங்களை மிகவும் துல்லியமாக இடவும் மண்ணின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன. இதன் மூலம் ஊட்டச்சத்து மேலாண்மையை முடிந்தவரை துல்லியமாக திறமையாக செய்வதன் மூலம் பெரிய அளவில் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைத்து இயற்கை உரங்கள் பயன்பாட்டை அதிகரித்து பெரிய அளவில் மகசூலை அதிகரிக்கவும் இது பயன்படுத்துகிறது. மற்றும் கொள்கை ரீதியாக அல்லது சமூக ரீதியாக இயற்கை வேளாண்மை செய்வதன் மூலமும் அல்லது அங்கக வேளாண்மை செய்வதன் மூலமும் பல திட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு 100% மானியமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகளை விவசாயிகளுக்கு அளிப்பதன் மூலம், அதாவது KVK மற்றும் ஆத்மா திட்டங்களின் மூலம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஆகியவற்றை விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலமும் செயற்கை உரங்களின் அளவுகளை நாம் குறைக்க செய்யலாம். மேலும் உயிர் உரங்களை பயன்படுத்துதல், ரைசோபியம், மைக்ரோரைசே மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா போன்ற உயிரியல் காரணிகளை பயிர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மை, மண்ணின் வளத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றை மேலும் அதிகப்படுத்தலாம். உயிர் உரங்கள் ரசாயன உள்ளீடுகளை சார்ந்திருப்பது குறைந்து சூழ்நிலைக்கு நல்லிணக்கத்தையும் நல்ல விவசாயத்துக்கும் ஆதரவளிக்கிறது. இது மேலும் மண்ணின் கட்டமைப்பையும் அதிகப்படுத்துகிறது. மேலும் நிலையான விவசாய நடைமுறைகளை

0: பற்றுவதன் மூலம் அரசாங்கம், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் பெரிய அளவில் ஆதரவளித்து அவற்றிற்கான பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றன. மேலும் அங்கக வேளாண்மை நெறிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை பேணச் செய்யலாம். அங்கக முறை மூலம் மண்ணின் வளத்தை அதிகரிக்க பெரிய அளவில் உயிர் உரங்களின் பயன்பாடு பயன்படுகிறது. அதாவது பாக்டீரியா, பூஞ்சாணம் மற்றும் பாசிகளிலிருந்து உயிர் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பிடப்பட்ட மண் மற்றும் தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து ஆராய்ச்சி மூலம் பயனுள்ள இனங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்து உயிர் உரங்களை தயாரித்து அளிக்கின்றனர். இந்த இனங்கள் ஆய்வகத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வினங்களை தாங்கி வளர்ந்து எடுத்து செல்லக்கூடிய இலை மக்கு மண் மற்றும் தூள்கறி மண் மற்றும் நிலக்கரி தூள் ஆகியவற்றுடன் சேர்ந்து இந்த உயிர் உரங்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக ரைசோபியம் இனங்கள் வேர்க்கடலை, சோயாபீன்ஸ் போன்ற பயறு வகை பயிர்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அசிட்டோபாக்டர் போன்ற உயிர் உரங்கள் வறண்ட நில பயிர் உட்படுத்தும் பருப்பு அல்லாத பயிர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அசிட்டோபாக்டர் பயன்படுத்துவதால் 10 முதல் 15% உற்பத்தி திறன் மற்றும் மகசூல் அதிகரிக்கிறது. இது மேலும் 10 முதல் 15 கிலோ நைட்ரஜனையும் ஏக்கருக்கு அதிகரிக்கிறது. 4 கிலோ பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்களுடன் 200 கிலோ பண்ணை எருவை கலந்து அக்கலவையை ஒரு நாள் இரவு வைத்து விதைப்பதற்கு அல்லது நடவு செய்வதற்கு முன் இந்த கலவையை மண்ணுடன் இட்டு உழுவதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவையை நாம் அதிகப்படுத்த இது பயன்படுத்துகிறது. சேற்று வயல்களில் பயிர்களுக்கு ஏற்றது அசோலா. இந்த அசோலாவை 1 ஏக்கருக்கு 30 முதல் 40 கிலோ நைட்ரஜனை நிலை நிறுத்த செய்கிறது. நெல்லில் நடவு செய்த முன் அசோலா 1 கிலோ அளவு 1 சதுர மீட்டருக்கு என்ற அளவில் இடுவதன் மூலமும், நெல் நடவு செய்த பின் 1 முதல் 3 நாட்களுக்குள் அசோலாவின் அளவு 100 கிராம் 1 சதுர மீட்டருக்கு அதாவது 1 ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற அளவிலும் இட்டு பயன்பெறலாம். மேலும் 25 முதல் 30 நாட்கள் வளரவிட்டு மீண்டும் இதை மண்ணுடன் சேர்த்து உரமாக்குவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பு மேலும் பயனுள்ளதாக உள்ளது. இதே அசோலா விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது மற்றும் விலங்குகளின் தீவனங்களுடன் 1:1 என்ற சதவிகிதத்தில் இடுவதன் மூலம் விலங்குகளுக்கு சிறந்ததான ஒரு உணவுப் பொருளாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் இயற்கை வேளாண்மை மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ஒருங்கிணைந்த விவசாய முறையை பயன்படுத்துவதன் மூலம் இரசாயன பயன்பாட்டை குறைத்து நீண்டகால விவசாய லாபத்திற்கு பயனுள்ளதாக விவசாயத்தை மாற்ற முடிகிறது. இரசாயன இடுபொருட்கள் தேவையான தீமை என்ற நிலையிலிருந்து தவிர்க்கக்கூடிய தேவையான நிலைக்கு நாம் நகர வேண்டும். முற்றிலும் ஒழிப்பது என்பது உடனடி இலக்கு அல்ல. அதனால் அறிவியல் பூர்வமாக தேவையான மற்றும் சரியான நேரத்தில் அல்லது சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு இரசாயன பொருட்களை சரியான அளவு பயன்படுத்துவதன் மூலம் நாம் மண்ணின் கட்டமைப்பு மற்றும் மண்ணை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கரிமம், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள் போன்றவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி பெரிய அளவில் காலநிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெற பயன்படுத்துகிறோம்.
1: என்ன வள்ளி, வேளாண்மையில் ரசாயன இடுபொருட்களை தவிர்ப்பதில் உள்ள சவால்களும் நிலையான தீர்வுகளும் பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் SM சுரேஷ்குமார் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டதானே?
2: ஆமா, எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டேனே. ரசாயன உரங்களை தொடர்ச்சியா போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுகிட்டேன்.
1: மண்ண பரிசோதனை செஞ்சு அந்த பரிந்துரைப்படி இயற்கை உரம் கொடுக்கறது எம்புட்டு அவசியம்னு கேட்டுக்கிட்டியா?
2: கண்டிப்பா. மண் வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வளமான பூமிய விட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. அதுக்கு இவங்க எடுத்து சொன்ன வழிமுறைகளை நாம அவசியம் கவனத்துல வச்சு செயல்படணும்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வாழையில் சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் மேலாண்மை. வாழை என்பது மிக முக்கியமான பழப்பயிராகும். இது இந்தியாவில் பெரும்பாலும் அனைத்து பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. உலக அளவில் இந்தியா வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அதிக நிலப்பரப்பில் வாழை பயிரிடப்படுகிறது. சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சினையாக உள்ளது. சிக்கடோக்கா இலைப்புள்ளி என்பது ஒரு பூஞ்சான நோயாகும். இது வாழையை தாக்கி பெரும் விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் சிக்கடோக்கா இலைப்புள்ளி இரண்டு வகையாக தென்படும். ஒன்று மஞ்சள் சிக்கடோக்கா இலைப்புள்ளி, மற்றொன்று கருப்பு சிக்கடோக்கா இலைப்புள்ளியாகும். இவற்றில் மஞ்சள் இலைப்புள்ளி வாழை உற்பத்தியில் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதில் கருப்பு இலைப்புள்ளி பொதுவாக இந்தியாவில் பரவலாக தென்படுவது இல்லை. இந்நோயினால் 50% பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. மேலும் பழத்தின் தன்மை குறைந்து வியாபாரத்திற்கு பயனில்லாத நிலையை உண்டாக்குகிறது. சாதகமான தட்பவெப்ப நிலைகளில் சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். எனவே தகுந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி வாழையில் விளைச்சல் இழப்பு மற்றும் பழத்தின் தன்மையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்நோயின் அறிகுறிகளை பற்றி முதலில் பார்க்கலாம். வெளிரிய மஞ்சள் நிற கோடுகள் இலை நரம்புகளுக்கு இணையாக தோன்றி பிறகு பழுப்பு நிறத்துடன் நீள்வட்ட வடிவில் பெரியதாகும். பின்பு இப்புள்ளிகளின் மையப்பகுதி வெளிரிய சாம்பல் நிறமும் அதைச் சுற்றிலும் மஞ்சள் நிற மாற்றமும் தோன்றும். சிறு சிறு புள்ளிகள் ஒன்று இணைந்து இலை முழுவதும் பரவி இலைகள் காய்ந்து கிழிந்து சருகுகள் போல மாறும். இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மரத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்படும். விரைவில் இலைகள் காய்தல் மற்றும் இலை உதிர்தல் ஆகியவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகள் ஆகும். பொதுவாக குலை தள்ளும் சமயத்தில் 15 முதல் 18 இலைகள் மரத்தில் இருப்பது அவசியம். ஆனால் இந்நோயின் விளைவாக வெறும் 10 இலைகள் இருப்பதே அரிதாகும். நோய் தாக்கம் அதிகம் இருப்பின் குலைகள் சிறுத்தும் கோணலாகவும் தென்படும். மேலும் அறுவடைக்கு முன்பே காய்கள் பழுத்துவிடும். இந்நோய்க்கான சாதகமான சூழ்நிலைகள் குறைவான வெப்பநிலை, அதிகமான காற்றின் ஈரப்பதம் மற்றும் சாரலுடன் கூடிய மழை உள்ள சூழ்நிலைகளில் பூசண வித்துக்கள் வேகமாக பரவி நோயை ஏற்படுத்தும். எளிதில் பாதிக்கக்கூடிய ரகங்களான செவ்வாழை, நேந்திரன், கதலி, பூவன் போன்றவற்றில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். மேலும் வாழைக்கு தேவையான மிக முக்கிய சத்துக்களில் ஒன்றான பொட்டாஷ் குறைவாக இருக்கும். சரியான வடிகால் வசதி இல்லாத வயல் மற்றும் நோய் தாக்கப்பட்ட இலை அல்லது செடி உள்ள வயல்களில் அதிக பாதிப்பு தென்படும். சிக்கடோக்கா இலைப்புள்ளி நோய் காரணி மற்றும் பரவும் விதம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது பூசணத்தால் உண்டாகும் நோய். இப்பூசண வித்துக்கள் காற்று, மழைத்துளிகள் மற்றும் உலர்ந்த நோய் தாக்கப்பட்ட இலைகளினால் பரவும். இந்நோய் நிழற்பாங்கான பகுதிகளிலும் வளம் குன்றிய மண் வகைகளிலும் அதிகம் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில் உழவியல் முறை. நோய் தாக்கப்பட்ட இலைகளை அகற்றி அழிக்க வேண்டும். இடைக்கன்றுகள், களைகளை அவ்வப்போது நீக்கி வயலை சுத்தமாக வைக்க வேண்டும். நோய் தாக்குதல் அதிகமுள்ள பகுதிகளில் நெருங்கிய இடைவெளியுடன் கூடிய அடர் நடவு முறையை தவிர்க்க வேண்டும். சரியான வடிகால் வசதி அமைத்து வயலில் நீர் தேங்காமல் தடுக்க வேண்டும். இனி வேதியியல் முறையை தெரிந்து கொள்ளலாம். கார்பன் டாசிம் லிட்டருக்கு 1 கிலோ, காப்பர் ஆக்சிக்ளோரைடு லிட்டருக்கு 2.5 கிலோ, புரோபிகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, மேன்கோசெப் மற்றும் கார்பன் டாசிம் லிட்டருக்கு 2.5 கிலோ, குளோரோதலோனில் லிட்டருக்கு 2.5 கிலோ, டெபுகோனசோல் லிட்டருக்கு 1 மில்லி, இவற்றில் ஏதேனும் ஒரு பூஞ்சான கொல்லியை அவசியம் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து நோயின் அறிகுறிகள் தென்பட்டதிலிருந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை தெளிக்க வேண்டும். அடுத்து உயிரியல் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழை நோய் மேலாண்மையில் ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் மற்றும் பேஸ்லெஸ் சப்டிலிஸ் பயன்படுத்தும் முறை. வாழை கிழங்கினை களிமண் கரைசலில் நனைத்து அவற்றின் மேல் 20 கிராம் உயிர்கொல்லியை சீராக தூவி நிழலில் உலர்த்தி நட வேண்டும். குழி ஒன்றிற்கு 25 கிராம் உயிர்கொல்லியை 1 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். உயிர்கொல்லி லிட்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும். இக்கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். உயிர்கொல்லிகள் கிழங்கின்

0: மேற்புறத்தில் உள்ள நோய்கிருமிகளை கொல்லும், மேலும் மண் வழி பரவும் நோய்கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும். இவை இதர உயிரினங்கள் மற்றும் மண்புழுக்களுக்கு தீமை விளைவிப்பது இல்லை. தாவரத்தின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும், தாவரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும், மேலும் விளைச்சலை அதிகரிக்கும். இது போன்ற மேலாண் முறைகளை பின்பற்றி வாழையில் சிகடோக்கா இலைப்புள்ளி தாக்கத்தை கட்டுப்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி பகுதி 8, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 8:30 ஒலிக்கும். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்கள். திரைப்படம் கன்னிராசி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைகானத்திற்கு நிறைவாக இளையராஜா சித்ரா குரல்களில் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம்.

0: அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷன். அஃப்கோர்ஸ் சந்திரயான் ஒன்னும் அதே மாதிரி தான். டூ வந்து சின்ன அனாமலி இருந்தது, த்ரீ அதில் சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால சாத்தியப்படுமான்னு, அதையும் வந்து முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்போ நீங்கள் நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்குது. இதனால் நிறைய வெளிநாடுகள்லேருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வியில் லான்ச் பண்ணுறாங்க.
1: நிச்சயமா மேம், அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்?
0: கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
1: ஒரு இணக்கமா இருக்கு.
0: ரொம்ப நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா, எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா, இப்போ நம்ம வெளிநாடுகளில் போய் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லான்ச் பண்ணணும்னா, இப்போ 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயோ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில ஆர்என்டில போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷன் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. ஸோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளி துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளித்துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர். இது ரெண்டுமே, ஸ்பேஸ் வாட்டர், இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கிறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒண்ணு நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு, அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து 2 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு, இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுலலாம் வந்து அதிகமா இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு மேம்?
0: ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆனால், இப்போ நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்தில் 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட் நிறுவனங்கள் இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல, இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதுலேருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன், இப்ப இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டில் வந்து பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் ஆகும். இப்ப சேட்டலைட் தேவை வந்து உலகத்துல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்களில் ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈசாவில் இருக்குது, இந்தியா ப்ரிடாமினன்ட்லி, ஃப்ரெஞ்ச் கயானா இந்தியா தான் ப்ரிடாமினண்ட்டாக இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால் தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு தனியார் நிறுவனமும் கைகோர்த்து ஒரு சிறிய

0: ரக ராக்கெட்னு சொல்லுவோம். எஸ்எஸ்எல்வி, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதில் வந்து 500 கிலோகிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் சேட்டலைட்ஸ். குவிக்காக வந்து அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஒரு ரெடியாக வச்சுட்டுருக்கிற மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிளை அசம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியடில் சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பிஸ்னஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், சேட்டலைட் பிஸ்னஸ், ஸ்பேஸ் பிஸ்னஸ். இந்தியாவில் என்னன்னா இப்போ நம்ம பிரதானமந்திரியாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட பிரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். ஸோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்போ ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகுல், இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. ஸோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டாக வச்சுட்டு ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லியோக்கு போகும், தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. சோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் இக்கோ சிஸ்டமா இப்ப வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன் இத சொல்லவே முடியாது. இது
1: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. என்னன்னா திறமை வந்து எங்க இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு
0: தான்.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம், என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
0: இப்ப வந்து ஒன்னு வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்றவங்க, இன்னொருத்தவங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்தந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆயிடுது. இப்போது இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரெக்டாக ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகிறது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
1: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
0: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்தில் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போது டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதில் எங்களால் இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா கியூப்சேட் டெவலப் பண்ணுறோம். ஸோ கியூப்சேட்னா வந்து ஒரு கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ ஒரு அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சேட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சேட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோன்னா அது வந்து வெறும் 350 to 500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450 to 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமாக வெளியில் தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். ஸோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க,

0: 50% நாங்கள் தரோம் பணம், 50% நீங்கள் போடுங்க. அப்புறம் நம்ம வந்து நீங்கள் ப்ராப்பராக அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா டிஆர்எல் சொல்லுவோம் அது. ஸோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட் லான்ச் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. ஸோ கவர்மெண்ட்டே நம்ம கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையா இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
1: அதாவது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு, திறமை, அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: ஏன்னா அந்த காலத்துல பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்போதான் வந்து அதுக்கு சேட்டலைட்டு. இப்போ நாங்கள் தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளோதான் டப்பம், என்னங்க சொல்கிறீங்க சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணணும்னா இவ்வளோ சேட்டலைட் எது பெருசு பெருசாக எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளோ காசு இல்லைனா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ எதுக்கு அப்படி? ஸோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சேட்ஸ் தான் பயங்கரமா ஸ்டார்மிங்கா இருக்கு மார்க்கெட்ல.
1: நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பா நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க.
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலே இருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும்,
1: அந்த
0: அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னென்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க.
1: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போது டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு நாம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்கள் எப்படி வந்து உங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு?
0: பிகாஸ் நாங்கள் வந்து எடுத்தோடனே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம், பட் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கத்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடாக இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸை வந்து பெருசாக பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள்.

கிடைத்தற்கரிய உத்தமமான மனுஷிய ஜென்மாவை அடைந்த நாம் சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைய வேண்டும் என்று பாடுகின்றார் கீர்த்தனாச்சாரியார். சிவபெருமானை பக்தி செய்து சிவா என்று ஒரு நாளைக்கு ஒரு தரம் சொன்னோமையானால் நாம் அன்றன்றைக்கு செய்த பாவங்கள் எல்லாம் போகுகின்றது. வாகர்த்தாபி வசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதகா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. லோகத்திற்கே மாதா பிதாவாய் விளங்கும்படியான சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைந்த பக்த கோடிகள் எத்தனையோ கோட்டி எத்தனையோ அனந்தம். இதற்கு உதாரணமாய் யாரை எடுத்துக் கொள்ளலாம் என்றால் 63 நாயன்மார்கள் சிவபெருமானையே பக்தி செய்து சதா சர்வகாலமும் சிவானுகிரகத்திற்கு பரிபூர்ணமாகத்தானே பாத்திரமானார்கள். அடுத்த கட்டம் யார் என்றால் திருவிளையாடல் புராணத்திலே மலேத்வஜ பாண்டிய குமாரி மீனாட்சி அம்மை சதா சர்வகாலமும் சிவபெருமானையே பக்தி செய்து அந்த சிவபெருமானையை திருக்கல்யாணம் செய்து கொண்ட மங்களகரமான வைபவம் மீனாட்சி திருக்கல்யாணம்.

அலங்காரம் செய்து வருகின்றான். நல்ல அழகான தர்மபத்னி காஞ்சனமாலா என்று சொல்லக்கூடியது அந்த அம்மாவனுடைய திருப்பெயர். ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்க இருந்தாலும் மனதிலே ஒரு குறை, தனக்கு பிறகு இந்த அகண்டமான ராஜ்யத்தை வச்சுண்டு பரிபாலனம் பண்ண அழகா புத்திர பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டான். இந்த புத்திர பாக்கியம் இல்லாத குறை யார்கிட்ட சொல்றது? பகவானே சர்வேஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி குலகுரு, அங்கே இருக்கும்படியான மந்திரிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் சொல்லி வருத்தப்படுகின்றான். குழந்தை இல்லாத ராஜ்யம் எப்படி இருக்கின்றது? சோபிதம் இல்லாமல் இருக்கின்றதே சுவாமி. அப்புத்திரஸ்ய கதிர்நாஸ்தின்னு சொல்லுவார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜென்மா இப்படி வீணடைந்து விடும் போல் இருக்கின்றதே என்று சொல்லி ரொம்ப மனதில் வேதனைப்படுகின்றாள். இந்த நேரம் அங்கே இருக்கும்படியான மந்திரிமார்கள் குலகுரு எல்லாருமா என்ன சொன்னார்னா, மலைத்வஜா கலங்காதே, யாகங்களிலே சிறந்த யாகம் புத்திரகாமிட்டும் யாகம். அந்த புத்திரகாமிட்டும் யாகத்தை நல்ல நாளிலே செய். அந்த யாகத்தினுடைய பலனா கண்டிப்பா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று அனுகிரகம் செய்தார்கள். உடனே நல்ல நாளாக குறித்தான் அஞ்சு கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரம் பிரம்மாண்டமான யாகசாலையை நிர்மாணம் செய்தான். 33 கோடி தேவர்கள், 40,000 மகரிஷிகள் எல்லாம் உடனிருந்து யாகத்தை முன்னாடி இருந்து, பெரிய பெரிய வேத வித்துக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்து அந்த யாகத்தை நடத்துகின்றார்கள். யாகத்திலிருந்து ஏதாவது பகவானுடைய வரப்பிரசாரம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும்படியான நேரத்திலே அந்த ஹோமசாலை யாகாகிரி குண்டத்திலிருந்து என்ன வரப்பிரசாதம் இவனுக்கு கிடைத்தது?

யாகசாலையில் இருந்து என்ன வரப்பிரசாரம் கிடைத்தது? ஒரு ஜோதி ஆகாசத்திற்கும் பூமிக்கும் சென்றுவிட்டு 3 வயதுடைய பெண் குழந்தையாக மாறி யாகசாலையை 3 முறை வலம் வந்து மலைத்வஜ பாண்டிய மன்னனுடைய வலது தொடையிலே வந்து அமர்ந்தது. இந்த அழகான பெண் குழந்தையை பார்த்தான் மலைத்வஜ பாண்டிய மன்னன். எல்லையில்லாத ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்தான். இந்த குழந்தையினுடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு சொன்ன விக்கிரகம் மாதிரி இருந்தது. குழந்தையினுடைய அழகை ஒரு தரம் உற்று நோக்கினான். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் அவன் அடைந்த ஆனந்தம் எல்லாம் ஒரு க்ஷண நேரத்திலே வீணாகிவிட்டது. பகவானே சர்வேஸ்வரா, இது என்ன சோதனை? இது என்ன விபரீதம்? ராஜ்யத்தை ஆள்வதற்கு நன்ன அழகா ஒரு ஆண் குழந்தையை தரவில்லை, ஒரு ஸ்திரீ ஒரு பெண் குழந்தையை தந்தீர்கள். அதுவும் இப்படி இயற்கைக்கு விரோதமா 3 ஸ்தன்யங்களோடு இருக்கே சுவாமி. இந்த குழந்தையை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? என் மனது ரொம்ப வேதனைப்படுறதே சுவாமி. இந்த வேதனை எப்படி தீர்த்து வைப்பீர்கள் என்று கேட்டான். இந்த நேரம் பகவான் சர்வேஸ்வரன் அசநிதியாக ஒரு வாக்கு கொடுத்தாள். மலைத்வஜா, கலங்காதே. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் எத்தனை சந்துட்டியை அனுபவிப்பாயோ அதை காட்டிலும் பன்மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த பெண் குழந்தை சாதாரணப்பட்ட பெண் குழந்தை இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியே உனக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்ணியிருக்காள். இந்த குழந்தை பின்னாடி ராஜ்யத்தையே ஆளப்போகின்ற பெண்ணாக ஒரு பெரிய வீராங்கனையாகத்தானே திகழப் போகின்றாள். அதனாலே இந்த குழந்தையை எதை கண்டு நீ அஞ்சினாயோ அதை இவளை மணக்க போகும் கணவன் பார்க்கிற முதல் பார்வையிலே அந்த 3வது ஸ்தன்யம் மறைந்துவிடும் அஞ்சற்க என்று சொல்லி அசநிதி வாக்கு கொடுத்து இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா தெரிவிக்கின்றார். இந்த குழந்தை பிறந்த உற்சவம் கோலாகலமாக கொண்டாடினான் மலைத்வஜ பாண்டிய மன்னன். ஏராளமான தான தர்மங்கள், கோதானம், பூமிதானம், சொர்ணதானம், தானத்திலே ரொம்ப அதிசிரேஷ்டமான மகோன்னதமான தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வாரி வாரி ஏழை அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினான். குழந்தை மீனாட்சிக்கு என்ன அழகான ஒரு பெயர் வைக்கப் போகின்றான்! எத்தனை பெயர்கள், எத்தனை விதமான பெயர்கள்!

இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தான் மலையத்வஜ பாண்டிய மன்னன் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா சொன்னார். தடாரகை அங்கயிர்கண்ணி மீனா.

என்று சொல்லக்கூடிய பெயர். மீனாட்சி என்று சொன்னால் அந்த மீன் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பாலூட்டி வளர்க்காது, தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே பார்த்து வளர்த்துவிடும். அதுபோல் அன்னை பராசக்தி மீனாட்சி உலகத்தில் அவதாரம் பண்ணி அவளுடைய கடைக்கண் பார்வையினாலே நம்மை எல்லாம் பார்த்து ரட்சிக்கட்டும் என்று சொல்லி மீனாட்சி என்ற பெயரை சூட்டினார். அங்கையர்கண்ணி என்று சொன்னால் காது பரியந்தம் நீண்ட அழகான கமலக்கண்கள். இப்படி நல்ல நல்ல பெயர்களை எல்லாம் சூட்டி குழந்த மீனாட்சி அதி மகோன்னதமாகத்தானே வளர்ந்து வருகின்றாள். நல்ல வித்யாபியாசம், குருகுல வாசம், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைஞானங்கள், 96 தத்துவம், அஸ்திர சஸ்திர பானங்கள், வெல்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம், இந்த மாதிரி கலைகள். என்ன, இந்த குழந்தை மீனாட்சி சாதாரணப்பட்ட குழந்தை அல்ல. உலகத்தில் அவதாரம் பண்ணி ராஜ்யத்தை ஆழ்வதற்காக மதுரைக்கே மீனாட்சியாக அமரப்போகின்றாள். அதனாலே சகலவிதமான கலைகள், வித்யாபியாசம், வில்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம் போன்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு வீராங்கனையாக திகழ்கின்றாள். மீனாட்சியினுடைய நல்ல ஒரு அறிவுத்திறம், புத்திசாலித்தனம், நாளுக்கு நாள் அவளுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து மலைத்வஜ பாண்டிய மன்னன் மனதிலே நினைத்தான். என்ன நினைத்தான், இந்த குழந்தைக்கு நல்ல நாளிலே நமக்கோ வயதாகிவிட்டது, வயது முதிர்ந்த காலத்திலே இந்த ராஜ்ய பாரத்தை மீனாட்சி கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய சதசை கூட்டினான். இந்த சதசுல அத்தனை பெரியவர்களும் அமர்ந்திருந்தார்கள். ஏன்னா ஒரு காரியத்தை ஒரு அரசன் செய்ய வேண்டுமையானால் முதல்ல குடிமக்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்க வேண்டும், அடுத்தது அந்த ராஜ்யத்திலே யார் யார் அரண்மனையிலே அங்கம் வகிக்கிறார்களோ அவர்கள்கிட்டே உத்தரவு வாங்க வேண்டும். அதற்காக அந்த சதசை கூட்டி எனக்கு வயனாகி விட்டது, என் குழந்தை மீனாட்சி கிட்ட ராஜ்ய பாரத்தை ஒப்படைக்க போகிறேன், உங்களுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டான். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷ ஆரவாரம் செய்து மங்களத்திற்கு அறிகுறியாக சர்க்கரை, சந்தனம், தாம்பூலம் போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்து வாரி வழங்கி ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டார்கள். நல்ல நாளை குறித்தான் 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ராஜ்யாபிஷேக அழைப்புதழை அனுப்பித்து வைத்தான். ராஜ்யாபிஷேக நன்னாள் வந்தது. சப்த சமுத்திர தீர்த்தத்தை கொண்டு மீனாட்சி அம்மைக்கு மங்களஸ்நானம் செய்து வைத்தார்கள். அத்தனை தேசத்து ராஜாக்கள், 33 கோடி தேவர்கள், நாரதாதி மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் மீனாட்சி அம்மையை ஆசீர்வதிப்பதற்காக. நல்ல நாளிலே 5 கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரத்திலே மங்கள கோஷங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, அப்படி மீனாட்சி அம்மை வீர சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தாள். தேவர்கள் எல்லாம் புஷ்பாஞ்சலி செய்து வாழ்த்தினார்கள். மலேத்வஜ பாண்டிய மன்னன் நவரத்னங்களினாலே இழைத்த கிரீடத்தை மீனாட்சி அம்மையினுடைய சிரசில பொருத்தி அத்தனை தேவர்களும் வாழ்த்துகின்றார்களாம். இந்த மங்களகரமான காட்சியை பார்த்து சந்தோஷப்படும்படியான மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம்.

தேவர்கள் எல்லாம் அலர்மாறி பொழிந்து மீனாட்சி அம்மையை வாழ்த்தினார்கள். ராஜ்யத்திற்கு நல்ல ஒரு அழகான மகாராணியை தேர்ந்தெடுத்து விட்டான் மலையத்வஜ பாண்டிய மன்னன். இந்த மீனாட்சி அம்மைக்கு தக்க முறையிலே ராஜ்ய தந்திரங்களை எல்லாம் எடுத்து ஆலோசனை சொல்லுவதற்காக சுமதி என்று சொல்லும்படியான மகா கெட்டிக்கார பெண் பிரதான மந்திரி பிரதம மந்திரியாக அவளை தேர்ந்தெடுத்தான். அஷ்டலட்சுமிகளையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரிகளாக போட்டார். மீனாட்சி அம்மையினுடைய அரசவையிலே அஷ்டலட்சுமிகள் அங்கம் வகிக்கின்றார்கள். கல்வித்துறைக்கு சரஸ்வதி தேவியை ஒரு மந்திரியாக போட்டான்.

நிதித்துறைக்கு மகாலட்சுமி தேவியை ஒரு மந்திரியாக போட்டார். நாட்டிலே சண்டை சச்சரவெல்லாம் வராமல் இருக்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து தக்க முறையிலே வழிநடத்த வேண்டும். அதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம்? வீரலட்சுமி. அமைதியை காக்குவதற்காக வீரலட்சுமியை அந்த துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே தானியங்கள் எல்லாம் குறையில்லாமல் இருக்க வேண்டும், உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக தானிய லட்சுமியை உணவுத்துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு துறைக்கு சந்தான லட்சுமி, அந்த அம்மாவுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தை, அதை பார்த்து மக்கள் எல்லாம் உணரட்டும் என்று சொல்லி மக்கள் துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த சந்தான லட்சுமியை மந்திரியாக போட்டான். இப்படி அட்டலட்சுமிகளும் இருந்து அங்கம் வகித்து மீனாட்சி அம்மைக்கு தக்க நேரத்திலே தக்க முறையிலே ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மதுரை மாநகரத்தை ரொம்ப சுபிக்ஷமாகத்தானே அரசாட்சி செய்து வருகின்றார்கள். மீனாட்சி அம்மையினுடைய அரசாட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான குறையோ கவலையோ, நாட்டிலே திருடர் பயமோ இல்ல வெள்ள அபாயமோ, எந்த இதுவும் எந்த விதமான பயமும் கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக காலத்தை கழிக்கின்றார்கள். இந்த காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு ரொம்ப நாளைக்கு இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை மலையத்வஜ பாண்டிய மன்னன். வெண்ணாடு சென்று விட்டான். இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைந்து விட்டான். இப்ப கைம்பண்ணாய் இருக்கும்படியான காஞ்சனமாலாதேவி, ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அந்த அம்மா செய்ய போகின்றாள். மீனாட்சி கிட்ட வந்தாள். அம்மா மீனாட்சி, என்னதான் நீ ரொம்ப அழகாக பெண்களாக இருந்து இந்த மதுரை என்பதை அரசாட்சி செய்தாலும் பார்க்க அழகாத்தான் இருக்கு. ஒரு கல்யாணம் செய்து கொண்டு உன் கணவன் துணையோடு இருந்து அந்த ராஜ்யபாரத்தை வகித்தால் அது பார்க்க இன்னும் அழகாக இருக்குமே, அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னாள். அப்ப மீனாட்சி சொன்னாள், அம்மா ஒரு தாயினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு பெற்ற பெண்ணினுடைய கடமை. அதை செய்வதற்கு நான் தயாராக காத்திருக்கின்றேன். இருந்தாலும் என் மனதிலே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கின்றது. திக்விஜயம் செய்ய வேண்டும். அட்டனை பாலர்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும். 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்துக் கொண்டே வரும் பொழுது என்னை யாராவது ஒரு அரசன் ஒரு வீரவான் ஜெயித்தானேயானால் அந்த வீரவானுக்கு மாலை சூட்டுவதாக இருக்கிறேன். இது என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஆசைன்னு சொன்னாள். உடனே காஞ்சனமாலா தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நல்ல நாளாக குறித்து நிறைய சைன்யங்களை திரட்டிக்கொண்டு மீனாட்சி அம்மையினுடைய திக்விஜயத்திற்கு ஏற்பாடு செய்தாள். மீனாட்சி அம்மை சைன்யங்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு திக்விஜயம் செய்து கொண்டு வருகின்றாள். முதல்ல அட்டதிக் பாலர்களை எல்லாம் ஜெயித்தாள். 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயித்தாள். கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணுபடியான தேவராஜனை ஜெயிப்பதற்காக படைகளை திரட்டிக்கொண்டு அந்த கற்பக நாட்டை நோக்கி வருகின்றாள். 56 தேசத்து ராஜாக்களை ஜெயித்தாலே யாராவது ஒரு அரசனாவது மீனாட்சி அம்மைக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு வில்லையும் அம்பையும் செலவு செய்து சண்டை போட்டார்களா? கிடையாது. எல்லோரும் போவதற்கு முன்னாடியே தாயே பராசக்தி, தாங்களோ சக்தி, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அதனாலே நாங்கள் இனிமேல் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவரவர்களுடைய அடிமையை கொண்டு வந்து அந்த மீனாட்சியினுடைய பாதார விந்தங்களில வைத்துவிட்டு பேசாமல் சென்று விட்டார்கள். கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜனை ஜெயிப்பதற்கு அன்னை மீனாட்சி படையெடுத்து வருகிறாள் என்ற சமாச்சாரத்தை அங்கங்க தேவராஜன் ஒற்றற்படை வைத்திருப்பான். இந்த சமாச்சாரம் அவன் காதலை எட்டியது. உடனே ஓடி வந்தான். அம்மா, தாயே, தாங்களோ சக்தி, மீனாட்சி அம்மை, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாதம்மா. என்னை ஒரு விளையாட்டு பொருளாக நினைக்காமல் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். நான் இனிமேல் உங்கள் அடிமை என்று சொல்லி அந்த மீனாட்சி அம்மையினுடைய பாதார விந்தங்களிலே வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து காணிக்கையாக வைத்தார்.

தேவராஜனையும் ஜெயித்து விட்டாள். பிரதான மந்திரி சுமதி சொன்னாள், நம்முடைய படைகளை திரட்டி கொண்டு மதுரை மாநகரம் செல்லலாமான்னு. உடனே மீனாட்சி சொன்னால், பைத்தியக்காரி, இவர்களை எல்லாம் ஜெயிச்சது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈசான திக்கிலே சிவபெருமான் இருக்கின்றார், அந்த சிவபெருமானையும் சேர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசான திக்கிற்கு படைகளை செலுத்திக் கொண்டு

ஈசான திக்கிற்கு படைகளை திரட்டி கொண்டு வந்தாள். ஈசன் மெதுவாக கீழே இறங்கி வந்து மீனாட்சி அம்மையை பார்த்தாள். நந்திகேஸ்வரர் சொன்னார், மீனாட்சி அம்மையை பார்த்து, அம்மா பெண்ணே, ஈசன் வாழக்கூடிய கைலாசம் இங்க சண்டைக்கு வரேன் வந்திருக்கேன். ஈசனை ஜெயிப்பதற்குத்தான் இங்க வந்திருக்கிறேன் சொன்னாள். ஒரு வில்லையும் அம்மையும் எடுத்து சிவபெருமான் மீது பிரயோகம் அடினால் அடுத்த கணம் வில்லும் பம்பும் இரண்டாக முறிந்து கீழே விழுந்தது. சிவபெருமான் மீனாட்சி அம்மையை பார்த்தாள். அவருடைய மூன்றாவது ஸ்தன்யம் மறைந்த உடனே தன்னை மணக்கப் போகும் அனாளன் இவரே என்று சொல்லி, சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பாதாரவந்தங்களிலே சரணாகதி அடைந்தாள். சிவபெருமான், அம்மா மீனாட்சி, உன்னுடைய பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டேன். வருகிற சோமவார தினத்தன்று விதிப்பத்தாக உன்னை பாணிகிரகணம் செய்து கொள்கிறேன் என்று அனுகிரகம் அடினாள். குறிப்பிட்ட நன்னாளான சோமவார தினம் வந்தது. அந்த சோமவார தினத்திலே மீனாட்சி அம்மை கல்யாணத்திற்கு ரொம்ப அழகா அலங்காரம் அணிந்துட்டாள். சிவபெருமானுக்கு யார் அலங்காரம் அணினார் என்றால் குபேரன். குபேரன் ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். ஏன்னா சிவபெருமான் கிட்ட எந்த விதமான ஆபரணமும் கிடையாது. எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து தனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவர் சிவபெருமான். அதனாலே இவர் எப்படி அலங்காரம் அணிந்தார்னா, குபேரன் ரொம்ப அழகா நவரத்னங்களினால் இழைத்த கிரீடத்தை பொருத்தினான். சரீரம் பூராகவும் நல்ல அத்தர் புனுகு ஜவ்வாது போன்ற பரிமள சுகந்தங்கள் எல்லாம் பூசினான். பட்டு பீதாம்பர வஸ்திரங்களை உடுத்தி விட்டான். ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். குபேரன் சிவபெருமானை அலங்காரம் பண்ணுவதுதான் இன்றைக்கு சிவன் கோவிலே பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய வைபவமாக கொண்டாடுகின்றோம். இந்த பிரதோஷத்தை போய் பார்த்தோமையானால் நம்மிடத்திலே உள்ள பல தோஷங்கள் எல்லாம் நீங்கி குபேர கடாட்சம் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது சாஸ்திரம். இவ்வளவு அழகா குபேரன் சுவாமியை அலங்காரம் பண்ணி 33 கோடி தேவர்கள், 48000 மகர்ஷிகள் எல்லாம் புடை சூழ, நாரதாதி மகாத்மாக்கள் எல்லாம் கீதம் பாட, வேத கோஷம் வானை பிளக்க, மீனாட்சி அம்மையினுடைய திருக்கணத்திலே அந்த சோமசுந்தர பாண்டியனான இறைவன் சிவபெருமான் திருமாங்கலத்தை சூட்டினாள். மாங்கல்யம் தந்துனானேனா ஜெகஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொம் ஜீவ சரதர்ஷதம். வேத கோஷம் வானை பிளக்க சோமான முகூர்த்த வேளையிலே அந்த மங்கள புஷ்பங்கள் எல்லாம் அக்ஷதைகள் எல்லாம் அந்த தம்பதி மேல் விழ ஆனந்தமாகத்தானே ஆசீர்வதித்தார்கள் தம்பதிகளை. இந்த நேரம் குண்டோதரனுக்கு அற்புதமாகத்தானே அவருடைய பசியை தீர்த்து வைத்து அவருக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் போட்டு குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக மதுரை மாநகரம் செழிப்பதற்காகவும் வைகை நதியாகத்தானே பெருக்கெடுத்து ஓடினார்கள். இன்றைக்கும் சித்திரை மாதம் மதுரை மாநகரிலே ரொம்ப அழகாக மீனாட்சி அம்மையினுடைய

திருக்கல்யாண வைபவம் அதி கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக வைகை நதியாக பெருக்கெடுத்து ஓடினாள் மதுரை மாநகரத்திலே. அந்த வைகை நதியிலே அழகர் ஆற்றில் இறங்குவது என்று சொல்லக்கூடிய வைபவம் ரொம்ப கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானாக இருந்து கொண்டு தன்னை அண்டிய அடியார்களையெல்லாம் காத்து ரட்சிக்கின்றார். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மை அந்த தம்பதி கோலத்தோடு சொர்ணமயமான ஊஞ்சலிலே நான்கு வேதங்களையும் நான்கு சங்கிலிகளாக போட்டு சுபாஸ்ரீ பெண்களெல்லாம் இந்த மீனாட்சி தம்பதிகளுக்கு எல்லோருடைய கண் திருஷ்டியும் பட்டிருக்குமே, அந்த திருஷ்டிகளெல்லாம் அகல வேண்டும் என்று சொல்லி நான்கு வேதங்களையும் நான்கு சங்கிலிகளாக போட்டு தம்பதிகளை அதில் அமர வைத்து சொர்ணமயமான ஊஞ்சலிலே சுபாஸ்ரீ பெண்களெல்லாம் மங்கள கீதங்கள் பாடுகின்றார்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வாத்திய விருந்த. நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், பி. சுசீலா குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, இயல்புக்கு 0.3°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.9°C, இயல்புக்கு 0.3°C குறைவு. மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 1°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.4°C, இயல்புக்கு 1.1°C குறைவு. பெய்த மழை அளவு 0.7 mm. பதிவான ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. மாலையிலோ இரவிலோ லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பவளப்பாறைகள், கடலின் வண்ண உலகம். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் உணவுக்கு மரியாதை, ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசை.

எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 8வது பகுதி. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து. 9:15 திரைகானம். நாளை இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் கங்குபாய் ஹங்கல் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகசுர இசை. மேல்சானாங்குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தபில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பவித்ரா மகேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பி கணபதி ராமன் அவர்கள் மிருதகம். ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். நாளை மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி யத்துஸ்ரீ அவர்களின் பாட்டு. டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின். கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.